க்ஷேமமுற வாழ்ந்திடவே நினக்கென பாடுகின்ற சுப்பிரபாதம்.

0: பொள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
1: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம். 6 மணிக்கான செய்திச் சுருக்கத்திற்கு பிறகு அருள்மணி மாலை தொடர இருப்பவர் ஆர்ஜே சுதா.

0: நேரம் 6:00 செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவை அறிவிப்பதாக கூறியுள்ளன. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த ஒரு பெண்ணிடம் கையோட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் தடைகளை நீக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நமக்காக புலர்ந்திருக்கும் மற்றொரு இனிய நாள், இந்த நாள் நாம் அனைவருக்கும் வல்லமை தரவல்லதாய், வெற்றிகளை தரவல்லதாய், எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி துவங்குவோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரும் பக்தி பாடல்கள் வாயிலாக.
2: அருள்மணி மாலை.
1: நிகழ்ச்சி துவங்கும் நேரம் 6:03:20.

சுதா ரகுநாதன் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம். நாம் பக்தியுடன் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவத் பாரதி தமிழ் FM 102.3.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் பக்தியுடன் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. நிலையத்தில் நேரம் 6:16 5:00. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் நித்யஸ்ரீ.

0: கோவை ஜலீல் குரலில் எஸ் எம் முரவத்தள்ளி எழுதிய பாடல் ஒலிக்க கேட்டோம். நியாஸ் அகமது இசையமைப்பில் நாம் இதுவரை பக்தியுடன் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது 6:45 மணிக்கான மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டாம் லாம் நேற்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் பயன்பெறும் இருதரப்பு வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் உள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறினார். வர்த்தகம், சுகாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சுற்றுலா போன்ற துறைகளில் இருதரப்பு உறவுகள் விரிவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பெருங்கடல் முன்முயற்சியில் வியட்நாமின் பங்களிப்பு குறித்து அவர் பாராட்டு தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் பாதுகாப்புத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக வியட்நாமுடன் இணைந்து செயல்பட இந்தியா உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளும் வரலாற்று, நாகரீகம் மற்றும் கலாச்சார உறவுகளில் வலுவான நட்புறவை கொண்டுள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. ஹரியானாவின் சந்தி மந்திரில் உள்ள கமான் மருத்துவமனையில் நடைபெற்ற உறுப்பு தானம் குறித்து அது சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய ராணுவ வீரர் ஒருவரின் 41 வயதான மனைவி மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது குடும்பத்தினரின் சம்மதத்துடன் அவரது உறுப்புகள் 4 பேருக்கு பொருத்தப்பட்டதாக அது தெரிவித்துள்ளது. இது கருணை மற்றும் தேச ஒற்றுமையின் உதாரணமாக திகழ்வதாக அது கூறியுள்ளது. நாட்டில் உறுப்பு தான கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் தொடர்ந்து உறுதிபூண்டுள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான ஆண்டு மருத்துவ பரிசோதனை இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் உள்ள ESI மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைக்கிறார். ரசாயனங்கள், நச்சுப் பொருட்கள், கனரக இயந்திரங்களை கையாளுதல் உள்ளிட்ட ஆபத்தான பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு வயது உச்சவரமின்றி மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட உள்ளதாக தொழிலாளர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள

0: மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் தாவேக்கா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நேற்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அதனைத் தொடர்ந்து 118 உறுப்பினர்களின் ஆதரவோடு பெரும்பான்மையை பெறுவதற்கான முயற்சிகளில் அக்கட்சி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஆட்சி அமைக்க தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. ஆனால் தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி, தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்படவில்லை என்று கூறினார். ஆதரவு கோரி தங்கள் கட்சிக்கு தாவேக்கா கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் அதுகுறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்கள் முடிவை அறிவிக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு குறித்தும் இன்று தெரிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதற்கிடையே திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. இதற்கிடையே மாநிலத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் சில மாவட்டங்களில் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் நேற்று காலை வெப்பம் அதிகரித்திருந்த நிலையில் மாலையில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் சுட்டெரித்த வெயில் மீண்டும் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தொடர்ந்து மக்கள் அவதியடைந்து வந்தனர். இந்த சூழலில் திடீரென தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், இடையால், குத்துக்கல் வலசை, இலத்தூர், தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம், சிந்தாமணி, மேலகரம், வல்லம், இளஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோச நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் காலையில் சுட்டெரித்த வெயில் மாலை நேரங்களில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு மேல் வெப்பம் பதிவான நிலையில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இம்மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். அமெரிக்காவும் ஈரானும் தடைகளை நீக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஹோர்மோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுடனான பங்களாதேஷின் வர்த்தக ஒப்பந்தம் ஒருதலைபட்சமானது என்று பங்களாதேஷ் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேற்கு வங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த ஒரு பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கல்குவாரியில் மூழ்கி 2 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் நிறைவை ஒட்டி அங்குள்ள இஷ்ட சித்தி திருக்குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும் இஷாந்த் கிஷன் 55 ரன்னும் எடுத்தனர். 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் லக்னோ பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் தைவானின் சங் ஹவ் குவாங், ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. ஆசிய இளைய

ஒரு குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும் ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், பிரசாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் இரண்டாவது சுற்றில் வெற்றி பெற்றனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 27 தேதி முதல் ஆகஸ்ட் 2 தேதி வரை இப்போட்டி தியாகராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35 மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேக்கா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: உணர்வோடு மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனங்களில் முழுமையான கொண்டாட்டம் கொண்டு வரதுக்காக நம்ம விவித் பாரதி தமிழ் FM 102.3 என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கறத நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம்.

இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி இருக்குது. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் அன்றைய நாளோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சின்ன சின்ன தகவல்கள் நாம் தெரிஞ்சுப்போம். அந்த வகையில் இன்றைய தினம் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் அவர்களோட பிறந்த தினம். ஸோ அவரோட வாழ்க்கை வரலாறு பற்றிய சின்ன சின்ன தகவல்களை நாம் வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி மூலமாக நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்க போகிறோம். அதுக்கப்புறம் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 8:02 உங்கள் விருப்பம், அதாவது நேர்களாக நீங்கள் கடிதங்கள் வழி உங்களுக்கு விருப்பமான பாடல்களை எழுதி அனுப்ப அதை உங்கள் பெயர்களோட கூட ஒலி உலா செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி வந்து காலை 8:02 உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. அதுக்கப்புறம் 9:02 திரைகானம் நிகழ்ச்சி இருக்குது. 10:02 பார்த்திங்கன்னா திரை மின்னல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 11:02 என்றும் இனியவை, அதாவது 1950 50 மற்றும் 60 அந்த காலகட்டத்தில் வெளிவந்த தமிழ் திரைப்பட பாடல்கள் ஒலி உலா வரக்கூடிய தருணம். மதியம் 12 மணிக்கு பார்த்திங்கன்னா ரெட்ரோ நேரம், இதில் வந்து 1970 அதுக்கப்புறம் 80 இந்த காலகட்டத்தில் வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக தினந்தோறும் நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மதியம் 1 மணிக்கு பார்த்திங்கன்னா திரைத்துளி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிற்பகல் 3 மணிக்கு திரை சோலை இருக்குது. அதுக்கப்புறம் மாலை நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மாலை 5:10 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி இருக்குது. அதுக்கப்புறம் 7:00 பார்த்திங்கன்னா வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி இது இருக்குது. அதுக்கப்புறமா வேறு என்ன குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு 7:30 நம்மை சுற்றி அப்படிங்கிற தலைப்பில் சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் தருபவர் பி சரவணன் அவர்கள். அதுக்கப்புறம் 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:05 நீ கோரினால் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 9:00 பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 திரைகாணம் நிகழ்ச்சி இருக்குது. அதுக்கப்புறம் 10:00 திரை வானில் 11:00 நிலைந்து மனசு மயங்கக்கூடிய இதமான பாடல்கள்

0: தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இதான் டான்னு.

0: கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:01 ஆயிட்டு இருக்குங்க. நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்கறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் திருமண நாள், பிறந்த நாள் மற்றும் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் இணைந்திருக்கும் விவித் பாரதியின் அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை நாம் வந்து தினமும் வந்து ஒரு நேர்மறை எண்ணத்தோடு தான் ஆரம்பிப்போம் இல்லையா. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அதாவது வெற்றி அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே வந்து நம்ம எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முயற்சி செய்கிறோம், தொடர்ந்து முயற்சி செய்கிறோம். நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு அந்த முயற்சிகளில் நம்ம அடுத்தடுத்த படிக்கட்டை நோக்கி போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வெற்றி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது நம்மளோட உடல் நம்மளோட மனது ரெண்டையும் சார்ந்தது. ஆகவே உடலையும் மனதையும் நம்மால் எந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம உடலையும் நம்ம நல்லா வச்சுக்கணும், மனதிலையும் நல்ல எண்ணங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு நாம் வந்து இன்றைக்கி நிகழ்ச்சியை துவங்கலாம்.

0: அரங்கேற்ற வேலை அப்படிங்கிற படத்துலேருந்து கேஜே யேசுதாஸ், உமாரமணன் இவங்களோட குரல்களில், வாலியோட வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: இரு நாடுகளுக்கு தேசிய கீதங்களை எழுதிய உலகின் ஒரே கவிஞர், ஆசியாவில் முதன் முதலாக நோபல் பரிசு பெற்றவர் போன்ற பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இவர் 1861 மே மாதம் 7 கொல்கத்தாவில் உள்ள ஜோரா சங்கோ மாளிகையில் பிறந்தார். வங்காள மறுமலர்ச்சியில் இவரின் குடும்பம் பெரிதும் பங்காற்றியுள்ளது. தாகூர் அவர்கள் ஓவியம், உடற்கூறியல், புவியியல், வரலாறு, இலக்கியம், தத்துவம், கணிதம், சமஸ்கிருதம், ஆங்கிலம் போன்றவற்றை சிறப்பாக கற்றார். தொடக்கத்தில் முறையான கல்வியில் இவருக்கு நாட்டம் இல்லை. பாரிஸ்டர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் லண்டன் சர்வகலாசாலையில் 1878 சேர்ந்தார். ஆனால் பட்டம் பெறாமலேயே 1880 நாடு திரும்பினார். பின்னர் ஒரு கவிஞராகவும் எழுத்தாளராகவும் தனது வாழ்க்கையை இவர் தொடங்கினார். 16 வயதில் பானு என்ற புனைப்பெயரில் முதல் கவிதையை வெளியிட்டார். 20 வயதில் வால்மீகி பிரபீதா என்ற நாடகத்தை எழுதினார். இவர் 2000 மேற்பட்ட பாடல்களை எழுதி மெட்டும் அமைத்துள்ளார். அவற்றில் ஒரு பாடலான ஜனகணமன இந்திய தேசிய கீதமாகவும், அமர் சோனார் பங்களா என்ற பாடல் வங்க தேசத்தின் தேசிய கீதமாகவும் மாறியது. அதே சமயம் இலங்கையின் தேசிய கீதத்திலும் இவரது தாக்கம் இருப்பதாக தெரிகிறது. சுதந்திர போராட்ட காலத்தில் தேசிய எழுச்சி பாடலாக இருந்த வந்தே மாதரம் பாடல் தாகூர் பாடியதற்கு பிறகுதான் பிரபலம் அடைந்ததாக சொல்கிறார்கள். இவரது இசைத்தட்டுகள் பெரிதும் பிரபலம் அடைந்தன. இவர் சுவாமி விவேகானந்தருடன் ஆழ்ந்த நட்பு கொண்டிருந்தார். விவேகானந்தர் தனது சங்கீத கல்பதுரு என்ற இசை நூலில் ரவீந்திரநாத் தாகூரின் பாடல்களை தொகுத்துள்ளார் என்பது சிறப்பான ஒரு நிகழ்வு. கல்கத்தாவிலிருந்து 100 மைல் தொலைவில் பாழ் நிலத்தை விலைக்கு வாங்கி ஒரு ஆசிரமம்

0: கிராமமும் கோயிலும் கட்டி 1863 அதற்கு சாந்தி நிகேதன் என பெயரிட்டார் தாகூரின் தந்தை அவர்கள். அங்கே ஒரு பள்ளியை தொடங்கினார் தாகூர் அவர்கள். 1909 இவர் எழுத தொடங்கிய கீதாஞ்சலி 1912 வெளியிடப்பட்டது. இந்த கவிதை தொகுப்புக்காக இவருக்கு 1913 இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இதன் மூலம் ஆசியாவில் முதன் முதலாக நோபல் பரிசு பெற்றவர் என்ற புகழை பெற்றார். தாகூர் அவர்கள் 30க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்துக்காக நிதி திரட்டினார். தமது பயண அனுபவங்களை யாத்ரி என்ற நூலில் எழுதியுள்ளார். வங்காளத்தின் குறிப்பாக கிராமப்புற ஏழை மக்களின் வாழ்க்கை குறித்த பல கதைகளை இவர் எழுதியுள்ளார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மற்றும் ஜார்ஜ் பெர்னாட்ஷாவை பலமுறைக்கு மேல் சந்தித்து பேசியுள்ளார். 1921 விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை இவர் நிறுவினார். தனது புத்தகங்களுக்காக கிடைத்த பணம், நோபல் பரிசு மூலம் கிடைத்த தொகை அனைத்தையும் பல்கலைக்கழகத்துக்காக செலவிட்டார். உலகம் முழுவதும் ஒரு கூட்டுக்குள் என்ற குறிக்கோள் வாசகத்துடன் விஸ்வபாரதி அமைக்கப்பெற்றது. தனது உயிர் கொள்கையான தாய் வழி கல்வியை அங்கே நடைமுறைப்படுத்தினார். முதன்முறையாக பட்டமளிப்பு விழாவின் பேருரையை தாய்மொழியில் நிகழ்த்தியவர் தாகூர்தான். 60 வயதில் ஓவியம் வரைய தொடங்கினார். கவிதைகள், உரைநடைகள் அடங்கிய இவரது படைப்புகள் மொத்தம் 15 தொகுதிகள் வெளிவந்துள்ளன. உயிரியல், இயற்பியல், வானியல் குறித்த ஏராளமான கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். 350 தலைப்புகள், 80 படைப்புகள், கவிதை, நாடகம், உரைநடை, இலக்கியம், நாவல், சிறுகதைகள், சுயசரிதை விமர்சனங்கள், கட்டுரைகள் என்று 450,000 வரிகளுக்கு மேல் இருக்கும் அவர் எழுதியது என்கிறது ஒரு ஆய்வு. அவரது நாடகங்களுக்கு அவரே பாடல்களையும் எழுதியுள்ளார். சில நாடகங்களில் அவரே நடித்தும் இருக்கிறார். தாகூர் சிறந்த மொழிபெயர்ப்பாளராகவும் திகழ்ந்துள்ளார். இவரது பல படைப்புகள் ஆங்கில மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. தான் எழுதியவற்றை பிழைத்திருத்தம் செய்யும் போது வார்த்தைகளை அடிக்க நேர்ந்தால் அந்த வார்த்தையை பூ அல்லது இலை போன்ற சித்திரமாக ஆக்கிவிடும் பழக்கம் அவரிடம் இருந்துள்ளது. மகாத்மா காந்தி அவர்கள் இவரை குருதேவர் என்றே குறிப்பிடுவது வழக்கமாம். காந்திஜியை மகாத்மா என்று முதன் முதலாக அழைத்தது இவர்தான். சிறந்த சமூக சீர்திருத்தவாதி, தனக்கு சரி என்று தோன்றுவதை பேசும் துணிச்சல் மிக்க ஒரு கவிஞர் என்று ரவீந்திரநாத் தாகூரை குறிப்பிடுகிறார்கள். 1941 இவ்வுலகில் வாழ்ந்து தன் அனுபவங்களை இலக்கியங்களாக, தத்துவங்களாக தந்து சென்றுள்ளார். ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்த நாளான இன்று அவரின் கருத்துக்களை கொண்டாடுவோம்.
1: ரவீந்திரநாத் தாகூர் அவர்களை பற்றிய தகவல்களை நமக்காக தொகுத்து வழங்கியவர் ஆர்ஜே செல்வா.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 7:15 மணிக்கான தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் நிதியமைச்சர் திரு கோ வான் வான் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த சந்திப்பின் போது இந்தியா வியட்நாம் இடையேயான 10 ஆண்டுகால கூட்டாண்மைக்கு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாகவும் மேம்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். புவி அரசியல் சவால்கள் மற்றும் உலகளாவிய பொருளாதாரம் குறித்து தாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு, எரிசக்தி மற்றும் மருந்து உற்பத்தி துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் தரப்பு ஆர்வம் தெரிவித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார். சூரினாம் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மெல்வின் போவோவை சந்தித்து பேசினார். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் இந்தியா மற்றும் சூரினாம் நாட்டு பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, திறன் மேம்பாடு, சுகாதாரம், போக்குவரத்து, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். சூரினாமின் வளர்ச்சிக்காக கடன் வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாடு, சூரினாம் ராணுவம் மற்றும் அந்நாட்டு காவல்துறைக்கு உதவவும் இந்தியா தயாராக உள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். லக்னோவில் பழ ஏற்றுமதியாளர்களுடன் உரையாடிய அவர், சில பிரச்சினைகளுக்கு உடனடி நடவடிக்கை மூலமாகவும் மற்ற விவரங்களுக்கு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக தீர்வு காணப்படும் என்று கூறினார். நாட்டின் பழங்கள் உற்பத்தி, அதன் தர மேம்பாடு, பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நண்பகல் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் பிஜேபி மூத்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். பிஜேபி சார்பில் 15 பேரும், ஐக்கிய ஜனதாதளம் சார்பில் 14 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். அத்துடன் லோக் ஜன்சக்தி கட்சியின் 2 உறுப்பினர்களும், ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் சார்பில் தலா 1 உறுப்பினரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து ஆட்சியமைக்கும் முயற்சியில் அக்கட்சி ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக திருவனந்தபுரத்தில் இன்று காலை காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். அமைச்சரவை தொடர்பாக கூட்டணி கட்சியினருடனும் பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். மத்தியம் கிராம் என்ற இடத்தில் நேற்றிரவு அவர் காரில் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவரது ஓட்டுநர் புத்ததேவ் பெரா காயத்துடன் சிகிச்சைக்காக கொல்கத்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் மக்களின் பத்ம என்ற நிகழ்ச்சியில் இன்று புகழ்பெற்ற எழுத்தாளர் சிவசங்கரி பங்கேற்று உரையாடுகிறார். இந்நிகழ்ச்சி இன்று காலை மணி 9:10 ஆகாஷ்வாணி கோல்டு அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் யூடியூப் அலைவரிசைகளிலும் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இதே நாளில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத கட்டமைப்புகள் மீது இந்திய ராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தான் ஆதரவுடன் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இந்தியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் வியட்நாம் அதிபர் திரு டோலாம் இன்று மும்பை செல்கிறார். அங்குள்ள தேசிய பங்குச் சந்தையை அவர் பார்வையிடுகிறார். பின்னர் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸை சந்தித்து அவர் உரையாடுகிறார். அதனைத் தொடர்ந்து இந்தியா வியட்நாம் வர்த்தக கூட்டத்தில் கலந்து கொண்டு வியட்நாம் அதிபர் உரையாற்றவுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான 14 அம்ச முன்மொழிவுகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக ஈரான் கூறியுள்ளது. அதேவேளையில் ஈரானுடனான பேச்சுகள் தோல்வியடையும் பட்சத்தில் ராணுவ நடவடிக்கை மீண்டும் தொடரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பேச்சுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து அமெரிக்க அதிகாரிகளுடன் இஸ்ரேலி பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு ஆலோசித்ததாக இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, கர்நாடகாவின் தென்பகுதியின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் மற்றும் அந்தமான் நிக்கோபாரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதேபோல் நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட், ஒடிசா, தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும் ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், பர்ஷாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் 2வது சுற்றில் வெற்றி பெற்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக், அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் தைவானின் ஷங் ஹவ் ஹுவாங், ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும் இஷாந்த் கிஷன் 55 ரன்னும் எடுத்தனர். 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் லக்னோ பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 27

0: தேதி முதல் ஆகஸ்ட் 2 வரை இப்போட்டி தியாகராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35 மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM 102.3 நிலையத்தில். நேரம் பார்த்தீங்கன்னா 7:25:15 ஆயிட்டுருக்குங்க. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம் குரலில், காளிதாசன் வரிகளில், தேவாவோட இசையில் கேட்கலாம். எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்கா கங்கை கரை பாட்டு அப்படிங்கிற படத்துலேருந்து.

பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: காதலர் தினம் அப்படிங்கிற படத்துலேருந்து தேவன், யுகேந்திரன் இவங்களோட குரல்களில், வாலியோட வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி
1: specialschoolnirvagam@gmail.com.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. நாளேடுகளில் வந்த ஒரு சில செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத

0: நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். கோடை காலத்தில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் திருவனந்தபுரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில் வண்டி எண் 06031 இந்த மாதம் 13ஆம் தேதி, 20ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதி ஆகிய 3 தினங்களில் பகல் 11 மணிக்கு இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் தொழில் பழகுனர் வாரியம் சார்பில் 2022 முதல் 2025 வரை தமிழ்நாட்டில் பட்டம் பெற்ற பட்டதாரிகளுக்கு பொதுப்பணித்துறையில் ஓராண்டு கால பயிற்சி வகுப்பு நடத்தப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க http://naats.education.gov.in என்ற இணையதளத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று, அதாவது வியாழக்கிழமை, நீலகிரி, திருப்பூர், தேனி உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டய படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இன்று முதல் இம்மாதம் 29ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும், விண்ணப்பங்களை www.tngasa.in என்ற இணையம் மூலம் பதிவு செய்யலாம் என கல்லூரி கல்வி இயக்குநரகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இளநிலை படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு இம்மாதம் 11ஆம் தேதி முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்கு தேர்வு கூட அனுமதி சீட்டு வெளியிடப்பட்டுள்ளது. அவற்றை https://qet.nta.nic.in என்னும் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: புது வசந்தம் அப்படிங்கிற படத்துலேருந்து கேஜே யேசுதாஸ் குரலில் எஸ் ஏ ராஜ்குமார் அவங்க எழுதி இசையமைச்ச பாடல் கேட்டோம்.
1: Yes, who is it?
2: Don.
3: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான்
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆயிட்டுருக்குங்க.

காதல் தேசம் படத்திலேருந்து ஏஆர் ரஹ்மான் குழுவினரோட பாடின பாடல், அவரே இசையமைச்ச பாடல் இது. வாலியோட வரிகளில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

காதலே நிம்மதி அப்படிங்கிற படத்துலேருந்து ஹரிஹரன் சித்ரா குழுவினரோட பாடின பாடல் அது. தேவாவோட இசையில் நாம் அந்த பாடல் கேட்டோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் காத்திருந்த காதல் அப்படிங்கிற படத்துலேருந்து கேட்க போகிறோம். சித்ராவோட குரலில், பழனி பாரதியோட வரிகளில், சிற்பியோட இசையமைப்பில்.

0: நாம இது வரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தில் புதிய அரசு அமைவதில் தமது கட்சி இடையூறாக இருக்காது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக அஇஅதிமுகவுடன் திமுக பேச்சு நடத்துவதாக வெளியான தகவல் தவறானது என்று அவர் கூறியுள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர் காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கத்தே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
4: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேரம் இப்போது 8:02:40 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.

கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள். ஆம்நேர்களை, தினம் தினம் உங்கள் மனம் விரும்பிய பாடல்கள் வானலைகளில் வலம் வரும் நேரம் இது. இது உங்கள் விருப்பம். கடிதங்கள் வாயிலாக நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றோடு கலந்து ஒலிக்கும் நேரம் இது. செவிக்கு விருந்தளிக்கும் பாடல்களை கேட்போம் நேர்களை. அதற்கு முன்னால் சிந்தனைக்கு விருந்தாக, மகிழ்ச்சியாக இருப்பது என்பது மிகவும் எளிதான ஒன்று, ஆனால் எளிமையாக இருப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று. இப்படி சொல்கிறார் ரவீந்திரநாத் தாகூர். எப்போதும் நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது இசையும் இசையோடு கூடிய அந்த பாடல்களும் இல்லையா? அப்படி உங்கள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க இதோ உங்களுக்காக உங்கள் விருப்பம்.

பாடல்கள் வானலைகளை வலம் வர காத்திருக்கிறது நேர்களை 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில். சரி, நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் என்ன? நண்பன் ஒருவன் வந்த பிறகு, இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். தனுஷ் குழுவினர் பாடியது. விஜய் வரிகளுக்கு காஷிப் இசையமைத்திருக்கிறார். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் குழப்பாக்கம் கஜேந்திரன், பிரேமா, ஜே ஜே நகர் கிழக்கு ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகாஸ்ரீ, கதிர்வேலன், ஐயப்பாக்கம் செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா, முகப்பேர் கிழக்கு சுரேஷ், பிரியாதேவி, மனு, வித்யா, சபரி.

ஸ்னேகாஸ்ரீ, கதிர்வேலன், ஐயப்பாக்கம் செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா, முகப்பேர் கிழக்கு சுரேஷ், பிரியாதேவி, மனு, வித்யா, சபரீஷ், மாதவரம் சீதாபதி தெருவிலிருந்து சேகர், விஜயகுமார், பட்டாளம் அப்துல் ஜலீல், காரைக்கால் நச்சுப்பிள்ளை, கூடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மேலப்பேடு தயாளன், மந்தவெளி விநாயகம், பரமக்குடி அலங்காரராஜ், ஸ்ரீராம், இளையான்குடி குமாரப்பா.

0: பள்ளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி
1: special school nirvagam@gmail.com.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளி

0: के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: நூற்றி ரெண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில். அடுத்து திருவள்ளூர் மாவட்டம் புலரம்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனீஷா, தர்ஷன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மீட்டுத்தரு பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணுபிரியா, சாதனா ஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன். ஒக்கியம் துறைப்பாக்கம் கண்ணகி நகரிலிருந்து ஷாஜஹான், சாந்தோம் அனுஷியா, லிங்கப்பெருமாள், ரித்திகா, ராஜாதி, அகில், அப்புவேல். இத்தனை நேர்களின் விருப்ப பாடலாக வருகிறது பவர் பாண்டி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். தனுஷ் வரிகளுக்கு இசையமைத்து பாடியிருக்கிறார் ஷான் ரோல்டன்.

நேரம் 8:15:45 நொடி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இது உங்கள் விருப்பம், கடிதங்கள் வாயிலாக நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்து பண்டிகை இந்த திரைப்படத்திலிருந்து கார்கி இயற்றிய பாடல் இது. RH விக்ரம் இசையில், ஒலிக்கும் குரல் கார்த்திக். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியுள்ள நேர்கள் வேப்பம்பட்டு ரயிலடி, மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன், மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேல், சுரேஷ், முருகன், திசையன், கரிசல், சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம், மீனா, மன்னிவாக்கம், ராமஜெயம், மதுரை கைத்தறி நகரிலிருந்து மணிகண்டன், துர்காதேவி, பரத்குமார், சீனி, சுர்ஜித், இந்திரா, தேவதாஸ், பிரணவ், பிரணீதா, மான்ஷி, யோகேஷ், ரம்யாஸ்ரீ, சமந்தாஸ்ரீ, சிவானி ஸ்ரீ.

0: உங்கள் விதித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: காற்றோடு கலந்து நம் காதோரமாய் சுகம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் உங்கள் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்து வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி, ராஜேந்திரன், கஜலட்சுமி, பெண்ணாடம், சரவணராஜ், கொள்ளிடம், காமராஜ், இந்திராணி, இளையான்குடி, இக்பால், சித்தி, கதீஜா, அப்துல் மசீத், ரிஃபாயா, முகமது அசன், நூருல், ஃபாத்திமா, சிங்கப்பெருமாள் கோயில் நரசிங்கபுரத்திலிருந்து தமிழ்வாணன், கஸ்தூரி, இளஞ்செழியன், குமரேசன், கலைவாணி, ருச்சித்ரா, தேஜஸ் பாண்டியன். இந்த நீர்களின் விருப்ப பாடல் குற்றம் 23 இந்த திரைப்படத்திலிருந்து. ஒழிக்கவிருக்கும் இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் விஜய் பிரகாஷ், ஸ்வேதா மோகன், விவேகா வரிகளில், விஷா சந்திரசேகர் இசையில் வருகிறது பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து பொன்னியம்மன் மேடு வண்ணி கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ, திருமலைசை கஸ்தூரி, அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர் திரு தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை சுரூபராணி, ராஜசேகர், திருமலைசை பிரயம்பத்திலிருந்து மஞ்சுளா ஆனந்தன், திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவியமலர் சந்துரு, துர்காதேவி, தன்விக் விஸ்வா. இந்த நேர்கள் விரும்பி கேட்டுள்ள பாடல் எட்டு தோட்டாக்கள் திரைப்படத்திலிருந்து. குட்டி ரேவதி இயற்றி கே எஸ் சுந்தரமூர்த்தி இசையமைத்து டி சத்யபிரகாஷ் பாடிய பாடல்.

0: 102.3 விவத் பாரதிய தமிழ் பண்பலையில் நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நேரம் 8:30.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.

உங்கள் விருப்பம் தரும் அடுத்த பாடல் செஞ்சிட்டாலே என் காதலை. இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், வைரபாரதி இயற்றிய பாடல், ஹரிஹர சுதன், நிக்கல் மேத்யூ குரல்களில். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேர்கள் மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம் கழங்காணி ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமணிசை நாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயல் அன்பு ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, அடையாளம் பட்ட ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், போரூர் சங்கர், சுசீலா, உடன்குடி நூருதீன், இஸ்மத், இஃப்ரா, இர்ஃபான், இஜாஸ், ஐனுஷிஃபா, திருவாரூர் லதா, கிருஷ்ணன், பாவனா, சோழிங்கநல்லூர் சுமதி, தருண்குமார், சென்னை லக்ஷ்மி, நரசிம்மராஜா, உமிகாஸ்ரீ, பவிஷாஸ்ரீ. இந்த நேர்களின் விருப்ப பாடல் இது.

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வார வாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் இரவு 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

வான்வெளியெங்கும் தேன்துளி பரப்பும் பாடல்களோடு நிறைந்திருக்கிறோம் நீர்களே. இது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து காஞ்சிபுரம் தாயார்குளம் திரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, புரசைவாக்கம் சௌந்தரராஜன், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர்சிங்கச்சோழன், மேட்டு சக்கரக்குப்பம் பூமொழி கஜேந்திரன், திருமழிசை ஜெகநாதபுரம் சுவாதி, நவீன்குமார், காட்டுப்பாக்கம் இலக்கியா, காவ்யா, எழில் ஓவியா, வீரபாண்டி, ராணி, செந்தில்குமார், மணலூர்பேட்டை ராஜேஸ்வரி, லக்ஷ்மி, காயத்ரி, விஸ்வநாதன், குப்பம்மாள். இந்த நேர்களின் விருப்ப பாடல் சங்கர் மகாதேவன் ஷாஷா திருப்தி குரல்களில், கருப்பன் திரைப்படத்திலிருந்து. இது யுகபாரதியின் கற்பனையில் டி இமான் இசையில் வருகிறது.

0: மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களை. 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் இது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பத்தில் அடுத்து யார் யாருடைய விருப்ப பாடல்? குரோம்பேட்டை சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ, கிருஷ்ணா, விஸ்வா, ஆர்த்தி, வருண். சென்னை 17 ஜெயஸ்ரீ, ஜெயந்தன், ஜெய் ஸ்ரீதரன். கண்ணப்பாளையம் சாரதி ராஜா, சந்தோஷம், பொன்னம்மாள், கோபால், ராஜு. தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், ரவிகார்டன், வீரச்சோழ, வீரராகவன். இந்த நேர்களின் விருப்ப பாடல் வில்லா திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் குரலில் சந்தோஷ் நாராயணன் இசையமைத்த பாடல்.

செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, 102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று காலை 9:02 திரைகானம் நிகழ்ச்சியிலும் 10:02 திரைமின்னல் நிகழ்ச்சியிலும் இனிய திரை இசை பாடல்கள் உங்களின் செவி தீண்டி சுகம் சேர்க்கும்.

0: மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி
1: specialschoolnirvagam@gmail.com.
2: நேரம் 8:50.
3: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: நேர்களை நாம் இணைந்திருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து சத்ய பிரகாஷ் குரலில் கபிலன் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்த பாடலை கேட்கலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முப்பரிமாணம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர்கள் மாதவரம் உடையார் தோட்டம், ஜமுனா ஏகாந்தம், தனலட்சுமி, எழிலரசன், மிதுனாஸ்ரீ, மிதுனன், அனிதா, எழிலவன், பொழிலவன், அழகவன், சாய், தருணாஸ்ரீ, தர்ஷன், மாதவரம் வாவுசி திரு, ஓவியம், பொன்னோவியம், அழகோவியம், எழிலோவியம், சுகதேவ், மித்ராஸ்ரீ, மித்ரன், மாதவரம் மதனகுமாரி, விநாயகம், ரமணி, ஏசுபாதம், தியாகராய நகர், விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம், அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி, வேல்முருகன், மாலதி, ஆதித்யா ஆகியோர்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார்

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

நேர்களை நாம் இணைந்திருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒழிக்கும் பாடல் இது. இவன் வேற மாதிரி இந்த திரைப்படத்திலிருந்து மதுஸ்ரீ பாடியது. நான் முத்துக்குமார் இயற்றிய பாடல். சி சத்யா இசையில். விரும்பி கேட்ட நேர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித், யுகதீரன், திருவண்ணாமலை சரவணன், கனிமொழி, மணலூர்பேட்டை வெங்கடேசன், தேன்மொழி, புகழேந்தி, கண்டாச்சி மங்கலம், சரவணன், அமுதா, கார்த்திகா, கஞ்சனூர், குமாரசாமி, மேட்டூர், கலைச்செல்வி, காட்டேரியம்மன் கோயில், கோவிந்தராஜு, காளி, மலர்கொடி, சென்னை, சிவராமன், நாகராஜ், தியாகதுருவம், குப்புசாமி, கஸ்தூரி.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
3: இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழகத்தின் புதிய அரசு அமைப்பதற்கான ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தில் புதிய அரசு அமைவதில் தமது கட்சி இடையூறாக இருக்காது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக அஇஅதிமுகவுடன் திமுக பேச்சு நடத்துவதாக வெளியான தகவல் தவறானது என்று அவர் கூறியுள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர் காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சிமலை அடிவாரப் பகுதியில் சந்தனமரம் வெட்டி கடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சைக்கிள் போட்டியின் குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தனிநபர் பிரிவில் ஹர்ஷ்வீர் ஷெகான் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் லக்னோ அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேரம் 9:02. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நேர்கள் இப்போது கேட்கலாம் திரை கானம். மனம் நிறைந்த பாடல்கள் வானொலிகளில் வலம் வர காத்திருக்கின்றன நேயர்களே. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இதோ. ஜெசே கிஃப்டை இசையமைத்து பாடியது பழனி பாரதியின் வரிகளில் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: வம்சம் அப்படிங்கிற படத்துலேருந்து சின்மயி, எம் கே பாலாஜி இவங்களோட குரல்களில், நாமுத்துக்குமாரோட வரிகளில், தாஜ்னூரோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி
1: special school nirvagam@gmail.com.

நான் சிவனாகிறேன் அப்படிங்கிற படத்துலேருந்து ஹரிச்சரன் குரலில், நான் முத்துக்குமாரோட வரிகளில், கே எஸ் மனோஜோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி திரை மின்னல். உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: அவன் இவன் அப்படிங்கிற படத்துலேருந்து விஜய் பிரகாஷோட குரலில், நா முத்துக்குமாரோட வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வார வாரம் ஆர வாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் இரவு 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

குள்ளநரி கூட்டம் அப்படிங்கிற படத்துலேருந்து கார்த்திக், சின்மயி இவங்களோட குரல்களில், நான் முத்துக்குமாரோட வரிகளில், வி செல்வகணேஷோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

சிறுத்தை அப்படிங்கிற படத்துலேருந்து உதித் நாராயண், ரோஷன், சுர்முகி இவங்களோட குரல்களில், நா முத்துக்குமார் வரிகளில் வித்யாசாகர் இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

விண்ணை தாண்டி வருவாய் அப்படிங்கிற படத்துலேருந்து பென்னி தயால், கல்யாணி மேனன் இவங்களோட குரல்களில், ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில், கல்யாணி மேனனோட வரிகளில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

0: தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: நாம இதுவரைக்கும் கேட்ட நிகழ்ச்சி திரை மின்னல்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு நமது படைகள் தயாராக உள்ளது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான அரசின் உறுதிப்பாடு மற்றும் பாதுகாப்பு

பாதுகாப்பு படையின் துல்லிய திறனின் அடையாளமாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். பழங்குடியினர் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மாநில அரசுகள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தவிக தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இரண்டாவது நாளாக இன்று சந்தித்து பேசினார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெப் சீக்மென்ட் செஸ் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 4.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். டாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: என்றும் இனியவை.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்றும் இனியவை நிகழ்ச்சி தொடங்குற நேரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 11:02 ஆயிட்டுருக்குங்க. முதல் பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்கா பலே பாண்டியா அப்படிங்கிற படத்துலேருந்து தான் கேட்க போகிறோம். டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா இவங்களோட குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில்.

0: வழங்கிக்கிட்டு இருக்கிறது உங்க அபிமான விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
1: எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா.

பாக்யலக்ஷ்மி அப்படிங்கிற படத்துலேருந்து பி சுசீலாவோட குரலில், கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் பார்த்திங்கன்னா 11:11 15:15 நொடி ஆயிட்டுருக்குங்க. நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை

பாமா விஜயம் அப்படிங்கிற படத்துலேருந்து டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குழுவினரோட பாடின பாடல் அது. கண்ணதாசன் வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் நாம் அந்த

சித்தி அப்படிங்கிற படத்திலேருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இவங்களோட குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

சித்ராங்கி அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, ஜமுனா ராணி இவங்களோட குரல்களில் கூமா பாலசுப்ரமணியம் எழுதின பாடல் அது. வேதாவோட இசையில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

எதிரிகள் ஜாக்கிரதை அப்படிங்கிற படத்துலேருந்து டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா இவங்களோட குரல்களில், கண்ணதாசனோட வரிகளில், வேதாவோட இசையில் நாம் அந்த பாடல் கேட்டோம். நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை வழங்கிக்கிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் FM 102.3.

பொண்ண பாட்டு மயில கால மயங்கதி போது, பொண்ண பாட்டு மயில கால மயங்கதி போது, இந்த பொண்ண பாட்டு மயங்கும் ஆள் வருவது போது வருவது போது. பொண்ண பாட்டு மயில கால மயங்கதி போது, இந்த பொண்ண பாட்டு மயங்கும் ஆள்.

0: படுத்து நேரமும் வரணும், ஒன்னு படுக்கது நான் யாருக்கேனும் படுத்து ஆகணும். பொண்ணு பார்த்து மயங்காடு மயங்கடி போது, இந்த பொண்ணு பார்த்து மயங்கு வாழ வருவது போது.
1: என்னதான் முடிவு அப்படிங்கிற படத்துலேருந்து பி சுசீலாவோட குரலில், மாயவநாதனோட வரிகளில், ஆர் சுதர்சனமோட இசையில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
2: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வார வாரம் ஆற வாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் இரவு 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

0: எங்க பாப்பா அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் நாம அந்த பாடல் கேட்டோம்.
1: உங்கள் விருத் பாரதியின் 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் அப்படிங்கிற படத்துலேருந்து ஜி கே வெங்கடேஷ் குழுவினரோட பாடின பாடல் கேட்டோம். கண்ணதாசனோட வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில்

காட்டு ராணி அப்படிங்கிற படத்துலேருந்து பி சுசீலாவோட குரலில், பி எஸ் திவாகரோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். என்றும் இனியவை நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் நாம் எந்த படத்துலேருந்து கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படிங்கிற படத்துலேருந்து ஜமுனா ராணியோட குரலில், டிஜி லிங்கப்பாவோட இசையமைப்பில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் இப்போது 12:40. நேர்கள் கேட்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ரெட்ரோ நேரம்.
1: ஆம்நேர்களே, ரெட்ரோ நேரத்தில் இனிய திரை இசை பாடல்கள் உங்களின் செவி தீண்டி சுகம் சேர்க்க காத்திருக்கிறது. இதோ நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் சங்கர் கணேஷ் இவர்களது இசையமைப்பில் மலேசியா

கேட்ட அந்த பாடல் மழலை பட்டாளம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியிருந்தது. கண்ணதாசன் வரிகளுக்கு இசையமைத்திருந்தார் MS விஸ்வநாதன். நேரம் 12:10:50. வலம் வந்து கொண்டிருக்கும் ரெட்ரோ நேரத்தில் அடுத்து KJS தாஸ் வாணிஜெயராம் பாடிய பாடல் சங்கர் கணேஷ் இவர்களின் இசையமைப்பில். இது நெல்லிக்கனி திரைப்படத்திலிருந்து.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி,

0: அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி
1: special school nirvagam@gmail.com.

கேட்ட அந்த பாடல் நாலு பேருக்கு நன்றி திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் வாணிஜியராம் பாடியிருந்தது. இதயச்சந்திரன் ஏற்றியிருந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன். நேரம் 12:22 இணைந்திருக்கிறோம் நேர்களே. வான்வெளியெங்கும் தேன் துளி பரப்பும் பாடல்களோடு இது ரெட்ரோ நேரம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு மலரின் பயணம் திரைப்படத்திலிருந்து வாணிஜெயராமும் டி எல் தியாகராஜனும் பாடிய பாடல் இது. மு மேதாவின் கற்பனை, இசை சந்திரபோஸ்.

சாந்தி முகூர்த்தம் இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது சங்கர் கணேஷ் இவர்களது இசையமைப்பில். எஸ் என் சுரேந்தர், வாணிஜெயராம் குரல்களில் பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் 12:31 நிமிடம் 45 நொடி.

பி ஜெயச்சந்திரன் வாணிஜெயராம் குரல்களில் பொன்னகரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். சுல்தான் இயற்றிய பாடல் அது. இசையமைத்திருந்தார்கள் சங்கர் கணேஷ். நேரம் 12:39. நேர்களை இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழ் செய்திகள் இடம்பெற கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாக அவர் கூறினார்.

பாதுகாப்பு படையினரின் இந்த வீரமிகு செயலுக்கு நாடே தலைவணங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளின் ஒருங்கிணைப்பிற்கும் எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு தயாராக உள்ளதையும் ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துரைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் இதில் முக்கிய பங்கு வகித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இந்தியா பெற்றதாகவும் அவர் கூறியுள்ளார். தீவிரவாதத்தையும் தீவிரவாத முகாம்களையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு படையினரின் துணிச்சலையும் தியாகத்தையும் போற்றுவதாக கூறியுள்ளார். நவீன ராணுவ நடவடிக்கைகளுக்கான எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறையில் விரைவில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் இந்நாளையொட்டி பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் புனரமைக்கப்பட்ட நேரு பிளேஸ் அஞ்சல் அலுவலகத்தை தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுடன் இணைந்து திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மக்கள் உணர்வுகளை கொண்டு செல்லும் அஞ்சல் துறையை நவீனமயமாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் அடிப்படையில் அஞ்சலகங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வருடந்தோறும் இலவச உடல் பரிசோதனை செய்து கொள்வதற்கான தேசிய இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தொழிலாளர்களின் நலனுக்காக கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பின்மை 3.2% குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமின்றி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். மேற்குவங்கத்தில் அரசியல் வன்முறைகள் நடைபெறுவது ஏற்புடையது அல்ல என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் வன்முறை கலாச்சாரத்திற்கு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் குறை கூறினார். இந்த கொலை சம்பவத்திற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச அரசு மாற்றுத்திறனாளிகளின் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட ஊழியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார். உத்தரப்பிரதேச பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 202 பேருக்கு இன்று பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாட்டிற்கும் தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பீகார் அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பட்னாவின் காந்தி மைதானத்தில் தற்போது நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்று வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்பட பலர் இதில் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகியும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 5 பேர் தமக்கு ஆதரவு அளித்துள்ளதையும் அவர் ஆளுநரிடம் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்று ஆளுநரை சந்தித்து திரு விஜய் பேசினார். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக்காவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தாவேக்காவிற்கு தமது கட்சி ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியனும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேக்க தனது பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபிக்க ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவகாசம் தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இருப்பினும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக்காவிடம் பெரும்பான்மைக்கான இதர

0: கட்சிகளின் ஆதரவு கடிதங்களை ஆளுநர் கேட்பதற்கு அதிகாரம் உள்ளதாக திமுக செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். கேரளத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளது. 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. புதிய அரசு அமைப்பது தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக ஆளுநராகவும் பொறுப்பு வகிக்கும் கேரள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் திரும்பியவுடன் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி புதிய அரசு அமைப்பதற்கு உரிமை கோர உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஆந்திராவில் மாவட்ட ஆட்சியர்களின் 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் இன்று தொடங்கியது. அமராவதியில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் அரசின் சேவைகளை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ஹமீர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள யமுனை ஆற்றில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் சிக்கியவர்களில் 3 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் மும்பை பங்குச் சந்தையை இன்று பார்வையிட்டார். அங்கு நடைபெறும் பங்கு பரிமாற்றம் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸையும் திரு டோ லாம் சந்தித்து பேசவுள்ளார். பங்களாதேஷ் உடனான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று சீனா கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு கலிலுர் ரஹ்மானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ இதனை தெரிவித்தார். பங்களாதேஷின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை சீனா வழங்கும் என்றும் திரு வாங் யீ கூறினார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இப்பிரிவிற்கான அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. மகளிர் தனிநபர் பிரிவுகளில் அங்கிதா பகத், கும்கும் அனில் மோகத் மற்றும் சிம்ரன்ஜித் கவுர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆடவர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் தனிநபர் பிரிவில் ஹர்ஷ்வேஷ் ஷெகான் வெண்கலப்பதக்கம் வென்றார். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரியான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-10 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் வனேசா கர்மைனை வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50, 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கும் பாடல் இது. வாணிஜெயராம் பி சுசீலா குரல்களில், வாலியின் கற்பனையில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த பாடல் இது. பரீட்சைக்கு நேரமாச்சு திரைப்படத்திலிருந்து.

கே வி மகாதேவன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். மன்மத ரதங்கள் திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றிருந்தது அந்த பாடல். கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ரெட்ரோ நேரம்.

நேரம் பகல் ஒரு மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவத் பாரதி தமிழ் பண்பலையில் நேர்கள் இப்போது கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை துளி.

நேர்களே, தோக்கமாக நாம் கேட்ட அந்த பாடல் திபுனினா தாமஸ் குழுவினரோடு பாடியிருந்ததை இசையமைத்து டீசல் திரைப்படத்திற்காக

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாராவாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் இரவு 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

நேரம் 1:11 20 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது திரை தொழில் நிகழ்ச்சி தரும். அடுத்த பாடல் சத்யபிரகாஷ் குரலில் எல்லோ திரைப்படத்திலிருந்து.

0: குட் நைட். இந்த திரைப்படத்திற்காக ஷான் ட்ரோல்டன் இசையமைத்து பாடியிருந்த பாடலை கேட்டோம். பாடல் வரிகள் மோகன் ராஜன்.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.

0: அஞ்சல் முகவரி
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: நேரம் பகல் 1:22:25. வானலை வசந்தமாய் வலம் வந்து கொண்டிருக்கிறது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைத்துளி. ஒலிக்கும் இந்த பாடல் தனுஷ் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்தது. ஸ்வேதா மோகன் குரலில் வாத்தி திரைப்படத்திலிருந்து.

இப்படி சூடு.

0: வேட்டையின் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன், தீப்தி சுரேஷ் குழுவினரோடு இணைந்து பாடியிருந்த பாடலை கேட்டோம். நேரம் 1:30:35.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9:00 to 9:15 கேட்டு மகிழலாம்.
0: நேர்களை நாம் இணைந்திருக்கும் திரைத்துளி நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கும் பாடல் RRR. இந்த திரைப்படத்திற்காக யாசின் நிசார் குழுவினர் குரல்களில் மதன் கார்கே இயற்றிய பாடல் இது. பாடலுக்கு இசை மரகதமணி.

நினைவூட்டுகிறோம் நேர்களை, உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று 7 மணிக்கு வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் தருமபுரி வானொலி நிலையத்திலிருந்து நிகழ்ச்சி ஒலிபரப்பாக கேட்டு ரசிக்கலாம்.

உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைத்தொழில் நிகழ்ச்சியில் அடுத்த அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து சாத்தி குருவினோடு இணைந்து பாடியது சிவகார்த்திகேயன் வரிகளில்

யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து அனுராக் குல்கர்னியோடு இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். விக்னேஷ் சிவம் வரிகளில் அந்த பாடல் ஒலித்தது வலிமை திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம் நேர்களை 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில். இது திரை துளி. நேரம் 1:49:30. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் ஓ மணப்பெண்ணே. இந்த திரைப்படத்திற்காக சிந்துரி பாடிய பாடல், மோகன் ராஜன் வரிகளுக்கு இசையமைத்திருக்கிறார் விஷால் சந்திரசேகர்.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நாம் இணைந்திருக்கும் திரைத்துறை நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கும் பாடல் இது. அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து ஜொனிட்டா காந்தியோடு இணைந்து பாடிய பாடல் இது. பாடல் வரிகள் சிவகார்த்திகேயன், பாடல் இடம்பெற்ற படம் டாக்டர். பாடலை கேட்போம் நேர்களை. அதற்கு முன்னால்
2: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு
3: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
2: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
3: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
2: 9499933239, 8667672292.
3: மின்னஞ்சல் முகவரி
2: special school nirvagam@gmail.com.

நேர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி திரைத்துறை. நேரம் 1:59:35. இன்னும் சில நொடிகளில் 2 மணிக்கான ஆங்கில செய்திகள் இடம்பெற கேட்கலாம்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த வேளை 2:15:40 இந்த மணித்துளியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை நமக்காக திரைகானம் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. இதில் பல அருமையான பாடல்கள் நமக்காக அணிவகுத்து ஒன்று காத்துக்கிட்டு இருக்க வரும். சரி, அதன் பிறகு பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை நமக்காக திரைச்சோலை நிகழ்ச்சி காத்திருக்கிறது. அதுலேயும் அட்டகாசமான பாடல்கள் அதே போல் அணிவகுத்து காத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் மாலை 4:02 மறுபடியும் நமக்காக திரைக்கானம் காத்திருக்கிறது. இதுதான் அடுத்த ஒரு 2:45 நேரத்திற்கான பயணத்திட்டமும் பாடல் திட்டமும். நிகழ்ச்சியோட தொடக்கமாகவே ஒரு அட்டகாசமான பாட்டு, அதில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஹம்மிங் இருக்குது. அந்த பாட்டோட ஹம்மிங் வந்து நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப காலமாக நீங்கள் ஒரு 80s 90s பிறந்த ஒரு கிட்டு குழந்தையாக இருந்தீங்கன்னா அந்த ஹம்மிங்கை கேட்டிருப்பீங்க. இப்போ அந்த பாட்டை கேட்போம்.

மலேசியா வாசுதேவன் வாணி ஜெயராம் குரல்களில் நான் காமராசன் வரியில் பப்பி லஹரி அவருடைய அட்டகாசமான இசையில் பாடும் வானம்பாடி படத்துல இருந்து அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம். 2:21:46 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில திரைகானம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த பாடல்ல சொன்ன மாதிரி எல்லாருக்கும் நம்ம மேல ஆசை வந்துச்சுன்னா என்ன ஆகும், நமக்கும் எல்லாரும் மேலேயும் ஒரு ஆசை வரும். அந்த ஆசை வந்துச்சுன்னா மறக்கவே முடியாது இல்ல, எப்பவுமே வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டோம். நம்ம மேல் நாம ஒருத்தவங்க மேல ஆசைப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவங்க நம்ம மேல ஆசை வைக்கிறதுக்கு பாருங்க அது வேற லெவல். சரி, அதை தான் இந்த பாட்டில் வந்து கொஞ்சம் வேற மாதிரி சொல்றாங்க. அதை எப்படி மறக்க முடியும், எல்லாரும் என் மேல ஒரு ஆசையை அனுபவிச்சுட்டாங்க, இப்போ என்னால் மறக்க முடியல அப்படின்னு அவர் நண்பன் கிட்ட பாடுறாரு. பாட்டில் எப்படி பாடுறாரு கேட்டுருவோம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வாளியினுடைய வரியில், சங்கீத ராஜன் இசையில அந்த அற்புதமான பாடல் நல்வாழ்த்துகள் படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம்.
1: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு தான் தானே.

0: 2.3 பாட்டுக்கு இதுதான்.
1: ரெண்டு மணி 27:45 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் பொழுதுபோகலன்னா நம்மளாம் பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்? இந்த காலத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு 20-30 வருஷம், ஏன் இப்போவும் கூட அது இருக்குது, ஆனால் நம்ம எங்கேயாவது போய் தேடி பார்க்கணும் அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. நான் இங்கே சாலை ஓரங்கள் நடந்து போகும்போது கூட சில இடங்களில் பார்த்துருக்கேன், கட்டங்களை போட்டு காய்களை வச்சுக்கிட்டு விளையாடுவாங்கள்ல, என்ன ஆட்டம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு அடுத்து வருது, கேட்போம்.

0: இனிமையான இசையில ஏன் வழி தனி வழி படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. Yes, who is it?
2: Don.
0: 2:32 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில திரைகானம் நிகழ்ச்சியில இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய நபரை நம்ம எப்படி சொல்லுவோம், நீ அல்லது நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த ரெண்டு வார்த்தையில தான் அந்த பாட்டு தொடங்கும் போது. எந்த வார்த்தைன்னு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கே ஒரு சபாஸ் போட்டுக்கோங்க.

0: சுப்பிரமணியம் சித்ரா குரல்களில் மு மேத்தாவினுடைய வரையில் சந்திரபோஸினுடைய இனிமையான இசையில் அந்த இதமான பாடல் தாய் பாசம் படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம்.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி
1: specialschoolnirvagam@gmail.com.
0: இரண்டு மணி 39 நிமிடம் 29 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில திரைக்கானம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். பொதுவா நமக்கு முக்கியமான பல நேரங்களில் துணை இருந்தால் சூப்பராக இருக்கும், தனியாக இருந்தால் போர் அடிக்கும். ஏதாவது ஒரு துணை இருந்தால் அந்த நேரத்தை கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் எளிமையாக கடந்து போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இங்கே இவருக்கு வந்து பாட்டு பாடுறதுக்கு குயில் ஆல்ரெடி இருக்குது, ஆனால் குயிலோடு நானும் சேர்ந்து பாடணும், டுயட் பாடணும் அப்படின்னு சொல்கிறாரு. கூடவே நான் ஆடணும் அப்படின்னா என் கூட ஒரு மயில் இருக்குது, அந்த மயில் கூட நான் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுறாரு கேட்டுருவோம்.

0: சகோதர கொள்ளந்தான், எங்க மாமனுக்கு மயிலாப்பூருக்கம், உங்க மாமி கண்ட சித்திர கொள்ளந்தான். பார்த்துக்கிட்டது மாம்பழத்துல, பழகிக்கிட்டது தாம்பரத்துல, மாலையிட்டது மண்ணடிகள், அணைச்சுக்கிட்டது அப்படியில் டோய்.
1: ஏன் பாட்ட கப்பன் நிறுத்திட்டு அடிங்கோடா.
2: ஹே ஹே ஹே ஹே.

0: லல்லான்னு கடைசியில் முடிச்சிட்டாங்க. நடுவில் ஒரு டைலாக் கொஞ்சம் பஞ்ச மாதிரி, ஏன்டா பாட்டு நிறுத்திட்டீங்கடா அடிக்கடா அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இன்னொரு வாட்டி சொல்லணும்னு தோணுதா மனசுக்குள்ளே தோணும். அப்படி ஒரு அட்டகாசமான பாட்டு, அந்த வார்த்தையை வேணால் எங்கேயாவது மீம் கண்டென்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல வைபாக இருந்துச்சு அந்த டைலாக். சரி, மலேசியா வாசுதேவன் குழுவினர் குரல்களில் இளையராஜாவினுடைய அட்டகாசமான இசையில் அந்த அற்புதமான பாடல் வேலைக்காரன் படத்திலிருந்து கேட்டு முடித்தோம்.
1: 102.3 FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: இரண்டு மணி 2:45 ஏழு நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் திரைகானம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து போன பாட்டில் வந்து குயிலோடு ஆடணும் மயிலோ, அதாவது குயிலோடு பாடணும் மயிலோடு ஆடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ இந்த பாட்டுக்குள்ளே வானத்தில் பிறக்கிற தேன்ச்சிட்டு இருக்கு பாருங்க, தேன்ச்சிட்டு அதை நான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பட் அது என் கையில் வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அது எப்படி வரும், அது அது பாட்டுங்க அது வேலையை பார்த்துட்டு போவோம். நாம் பிடிக்கணும்னு நினச்சா சிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். பட் பாட்டுக்குள்ளே அவர் நினைக்கிறாரு, நான் வந்து இந்த மாதிரி பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பட் வந்து என்னால் எதுவும் பண்ண முடியல, வாட் கேன் ஐ டூ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. எப்படி ஃபீல் பண்ணுறாரு கேட்டுருவோம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல வாலினுடைய வரியில இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில அந்த அருமையான பாடல் பாடு நிலாவே படத்துல இருந்து கேட்டு முடிச்சோம். இரண்டு மணி 50 நிமிடம் 36 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் பல நேரங்கள் நம்ம மனசு ஒரு இடத்துல நிற்குமானா நிற்காது, அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அது என்ன காரணம் நீங்களே ஆராய்ச்சி பண்ணி இந்த பாட்டை கேட்டு கொண்டாடி தீர்க்கலாம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், வாலியினுடைய வரியில, இளையராஜாவினுடைய இதமான இசையில், அந்த இனிமையான பாடல் நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து இனிமையோடு சேர்ந்து ஒரு ஆட்டம் போடக்கூடிய பாடலாக இருந்துச்சு.
1: 102.3 FM கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: இரண்டு மணி 57 நிமிடம். இரண்டு நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில திரைகானம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். நாம் இதுவரை திரைகானம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். அதே போல் அடுத்து 3 மணிக்கும் நமக்கு வந்து நல்ல பாடல்கள் அணிவகுத்து காத்திருக்கு. நிகழ்ச்சியில் இனி தொடர்வது
2: சாகர்மாலா திட்டம் என்பது இந்திய துறைமுகங்களின் மேம்பாட்டு திட்டமாகும். தொலைநோக்கு திட்டங்களின் அடிப்படையில் துறைமுகங்களை இணைப்பது, மேம்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கையால் சர்வதேச வர்த்தகத்திற்கு உபயோகித்துக் கொள்வது

0: செய்வதற்காகவே இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. துறைமுகங்களின் மேம்பாடு தவிர துறைமுகங்களுடன் ரயில் பாதை இணைப்பு, விமான போக்குவரத்து, நீர்வழி இணைப்பு போன்றவை உருவாக்கப்படும். இந்த திட்டம் கிழக்கே குஜராத் முதல் மேற்கே ஒரிசா வரை உள்ள கடற்கரைகளில் செயல்படுத்தப்படும். சாகர்மாலா திட்டத்தின் மதிப்பு 70,000 கோடி ரூபாய் ஆகும். இதன் மூலம் பழைய துறைமுகங்கள் சீரமைக்கப்பட்டு புதிதாக சில துறைமுகங்கள் நிறுவப்படும். மேலும் இதில் குளிர்பதன கிடங்குகளும் சேமிப்பு கிடங்குகளும் அடங்கும். இந்த திட்டத்தால் கடல்வழி போக்குவரத்தில் அரசுக்கு 1,000,000,000 கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று கணக்கிட்டுள்ளனர். துறைமுக இணைப்பை அதிகரிக்கவும் துறைமுக தலைமையிலான முன்னேற்றங்களை ஊக்குவிக்கவும் மத்திய அரசு சாகர்மாலா திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. இந்தியாவில் 7,500 கிலோமீட்டருக்கும் அதிகமான கடலோரப் பகுதி மற்றும் 14,500 கிலோமீட்டர் நீளமுள்ள நீர்வழிகள் உள்ளன. இந்த திட்டம் நாட்டின் துறைமுக உட்கட்டமைப்பை நவீனமாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதே நேரத்தில் பொருளாதாரத்திற்கு ஊக்கத்தையும் அளிக்கிறது. சாகர்மாலா திட்டத்தின் நோக்கங்கள். சாகர்மாலா திட்டம் துறைமுகங்கள், கப்பல் மற்றும் நீர்வழி அமைச்சகத்தின் முதன்மை முயற்சியாகும். இந்த திட்டத்திற்கு மார்ச் 25, 2015 அன்று மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் கிடைத்தது. இந்த முயற்சியின் முக்கிய நோக்கம் கடல் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியாகும். நாட்டின் கடலோரப் பகுதி மற்றும் நீர்வழிகளை பயன்படுத்தி தளவாடத் துறையின் செயல்திறனை அதிகரித்தல். துறைமுகங்களுக்கு சரக்குகளை விரைவாக எடுத்து செல்வதற்கு இது உள்கட்டமைப்பை வழங்கும். உள்கட்டமைப்பு முதலீடு மூலம் உள்நாட்டு மற்றும் EXIM எனப்படுகின்ற ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் சரக்குகளுக்கான தளவாட செலவுகளை குறைப்பதே சாகர்மாலா திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டம் துறைமுக இணைப்பு, சரக்கு விரைவு சாலைகள், கச்சா மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் போக்குவரத்துக்கான புதிய குழாய் வழிகள், கடலோர சமூக மேம்பாடு, முன்னுரிமை உள்ள உள்நாட்டு நீர்வழிப்பாதை மேம்பாடு மற்றும் புதிய மல்டி மாடல் ஆகியவற்றின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட தொடர் திட்டங்களை உள்ளடக்கியது.
1: நாம் இதுவரை கேட்டது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். ஒரு சில சாகர்மாலா திட்டம் பற்றி கேட்டு முடித்தோம்.

இந்த வேளை பிற்பகல் 3:38 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த மணித்துளியிலிருந்து மாலை 4 வரை நாம் இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரைச்சோலை. இந்த பாடல் இந்த வரிசையில் இந்த மணித்துளியிலையும் நமக்கு பாடல் வரிசை பார்த்திங்கன்னா அற்புதமான பாடல் வரிசைகள் காத்திருக்கிறது. அந்த வகையில் முதல் பாடல் வந்து எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாமளே கேட்டு தெரிஞ்சுப்போம். ஒரு பூ சம்மந்தப்பட்ட பாட்டு, என்ன பூ கேட்டுருவோம்.

0: ஜீமான் குரல்ல ஆதித்யன் அவங்களுடைய இசையில அந்த அற்புதமான பாடல் ரோஜா மலரி படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம். 102.3 FM.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 மணங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

3:39 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையர் திரைச்சோலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வரும்போது எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினில் வந்துட்டு இருந்த வேளச்சேலிருந்து நம்ம லைட் ஹவுஸ்லையும் வந்துருந்தேன். அப்படி வரும்போது முண்டக கன்னி அம்மன் கோயில் அந்த ஏரியா பக்கத்து வரும்போது ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. பெரிய மரம்னா இருக்கத்தானே செய்யும். அந்த மரத்தில் மஞ்சள் வண்ண பூக்கள் நிறையா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு நிறையா தோணுச்சு, இது என்ன பூவாக இருக்கும் அப்படின்னு நானும் யோசிச்சிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஸ்டுடியோ பக்கத்து வரும்போது ரோஸ் கலரில் பேப்பர் மாதிரியே இருக்கும். அந்த பூ வந்து செங்காந்தல் பூவான்னு எனக்கும் தெரியல, ஒருவேளை கண்டுபிடிச்சா நீங்களே கண்டுபிடிச்சுன்னு சொல்லி உங்களை பாராட்டிக்கோங்க. இந்த மாதிரி பூக்கள்லாம் பார்த்தேன், பார்த்து அப்படியே பார்த்துட்டு வரும்போது இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் அதே பாட்டு. எந்த பாட்டு கேட்டுருவோம், அதாவது மஞ்சள் வண்ண பூக்களை பார்த்தோம்ல, இவங்க என்ன யோசிச்சு இந்த பிளேலிஸ்ட் பாட்டுங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் பாட்டு இருக்குது. என்ன

13 நிமிடம் 17 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் நமது 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலில் திரைச்சோலை நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் அந்த நகைச்சுவை காட்சிகள், நகைச்சுவை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா அந்த 90s கிட்ஸ் அவங்கள வச்சு நிறைய நகைச்சுவை துணுக்குகள் இல்லை புகைப்படங்கள் இதெல்லாம் வீடியோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வர்றதை நம்ம பார்த்துருப்போம். அதில் 90s கிட்ஸை வச்சு பெரிய அளவில் எதை வச்சு கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகாதுங்கிற விஷயத்தை வச்சு. அந்த மாதிரி இப்போ ஒரு 90s கிட் வந்து கடவுள்கிட்ட ஒரு வரத்தை கேட்கும்போது அவர் என்ன வரத்தை கேட்பார் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் அதில் போட்டிருப்பாங்க. அதுக்கு கடவுள் வந்து உனக்கு இந்த இதில் ஜென்மத்தில் வாய்ப்பே இளராஜான்ற மாதிரிலாம் சொல்கிற மாதிரிலாம் அப்படி பல விஷயங்களை வந்து அப்படி கிண்டலாக பண்ணுவாங்க. அதே போல் இங்கே ஒருத்தர் இவர் 90s கிட்ஸ் தான் எனக்கு தெரியல, ஒருவேளை அந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சி ஃப்யூச்சரில் எப்பயாவது சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன். இதில் வந்து இந்த பாட்டில் ஒரு லைனில் சொல்கிறாரு, கடவுள்கிட்ட தான் இவர் வந்து வரக்கூடாதுன்னு கேட்குறாரு. அப்படி ஒரு வரம் எனக்கு வேணும், என்ன வரம் அப்படிங்கிறத பாட்டுக்குள்ளே நானே சொல்கிறேன், நல்லா இருக்காது, பாட்டுக்குள்ளே அவரே கேட்பார், கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க.

0: அருண்மொழி தேவி குரல்களில் காமக்கோடியான் வரியில் இளையராஜாவினுடைய இனிமையான இசையில் அந்த இதமான பாடல் கட்ட பஞ்சாயத்து படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
0: மூன்று மணி 19 நிமிடம் 37 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் திரைச்சோலை நிகழ்ச்சியில் பாடல்கள் நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. நம்ம 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் அடுத்த பாடலில் ஹீரோயின் வந்து கிளிக்கிட்ட பேச போகிறாங்க. கிளிக்கிட்ட பேசுனா என்ன கண்டென்ட் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. அப்பப்போ போர் அடித்தா கிளிக்கிட்ட அப்படி ஜாலியாக தான் பேசிக்கிட்டு அவங்களுடைய கதாநாயகனை பற்றி எப்போ வருவார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு அவன் அப்படி இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு பேச்சு நடத்திட்டு இருப்பாங்க. இப்போ கிளிக்கிட்டுன்னு ஒரு விஷயத்தை கேட்க போகிறாங்க. என்ன கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க கேட்டுருவோம்.

0: எஸ் ஜானகி குரலில் வாலியினுடைய வரியில் இளையராஜாவினுடைய அருமையான இசையில் அந்த அற்புதமான பாடல் கிளிப்பேச்சு கேட்கவா படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: மூன்று மணி 25 நிமிடம் 42 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் திரைச்சோலை நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நகைச்சுவை காட்சியில் தன்னைத்தானே கொஞ்சம் உயர்த்தி பேசுகிறதுக்காக நாங்கள் எப்பவுமே எப்படி தான் பண்ணுவோம், நாங்கே நாங்கேன்னு சொல்கிறீ, அது யார் இந்த நாங்கே அப்படின்னு அப்படி கே அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் வரும். அதாவது என்னையே கொஞ்சம் உயர்த்தி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நகைச்சுவை காட்சி போயிருக்கும். அதே தான் இங்கேயும் இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை கலாய்க்க போகிறாங்க, அதாவது சாரு அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கலாய்க்க போகிறாங்க. இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், பாட்டை நீங்களே கேளுங்க.

0: சித்ராவினுடைய குரலில் பழனி பாரதி வரியில் சிற்பியினுடைய அட்டகாசமான இசையில் அந்த ஆட்டம் போடக்கூடிய பாடல் காத்திருந்த காதல் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
0: மூன்று மணி 31 நிமிடம் 37 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில திரைச்சோலை நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கோடை காலம் அப்படின்னாலே பல விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். வெயில் அப்பப்ப போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் வரைக்குமே நல்லா காட்டு காட்டுன்னு வெயில் காட்டுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை பெஞ்சு அந்த குளுமையை கொண்டு வந்துருச்சு. இப்போவுமே ஒரு சில இடங்களில் மழை பெஞ்சு கொஞ்சம் குளுமையாக தான் இருக்கு. இன்றைக்குமே கூட வெதர் காலையில் ஒரு 11 மணி வரைக்கும் நான் வந்து வெயில் அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா போட்டு அப்படி நம்மளை வாட்டுன்னு வாட்டக்கூடிய அளவில் வெயில் வந்து வெப்பம் நமக்கு கூடுதலாக இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி நேரங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், குளிர்ச்சியான பொருட்களை நோக்கி ஓடுவோம். அந்த இளநீர், நொங்கு அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி நொங்கு வந்து சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முடி வீட்டில் ஊரில் கிராமத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதில் என்னென்னா ஒரு நொங்கு கொலைன்னு சொல்லுவாங்க, அந்த கொலையை எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தோம். வீட்டு பக்கத்தில் குரங்குகள்லாம் நிறையா வரும். நம்ம அந்த நொங்கை வந்து அது கொடுவாள் அருவாள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சு வெட்டுறதுக்கே நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது வெறும் பல்ல வச்சு ஓப்பன் பண்ணி 2 கண்ணை சாப்பிட்ருச்சு, இன்னும் 1 கண்ணு மீதி இருக்குது. அதை சாப்பிட்றது அதனால் முடியலையா என்னன்னு தெரியல, அங்கேயே போட்டுட்டு போயிடுச்சு. அதாவது அது ஓப்பன் பண்ண டெக்னிக் இருக்குது பாருங்கள், அப்படியே பல்ல வச்சு அழகாக பேத்து எடுத்துருக்கு. பட் நம்மளால் பல்ல வச்சு எடுக்க முடியுமான்னா வாய்ப்பே இல்லை, நம்ம பல் போயிடும். அந்த அளவுக்கு நமக்கு சந்தேகமாக இருக்குது. ஸோ குரங்கோட பல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது போல இருக்குது. நமக்கு மட்டும் நொங்கு தேவையில்லை, குரங்குமே குளுமையை தேடி போகிறது அப்படிங்கிறத இந்த கோடைக்காலம் நமக்கு புரிய வச்சிருச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, குழு குழுன்னு கொஞ்சம் காத்தடிக்கிற மாதிரி ஒரு இடம் இருந்தால் எப்படி இருக்கும், அதுவும் ஒரு தென்னமரத்தை தோப்பில் போய் இந்த மத்தியான நேரத்தில் கட்டில் போட்டு படுத்தா எப்படி இருக்கும், காற்று சூப்பராடிக்கும்ல, அந்த மாதிரி காத்தடிக்கிற இடத்துக்கு தான் இப்போ போகிறோம்.

0: அருண்மொழி ஸ்வர்ணலதா குரல்கள்ல தேன்மொழியான் வரியில ஸ்வரராஜனுடைய இசையில அந்த அட்டகாசமான பாடல் ஸ்வர்ணமுகி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
0: மூன்று மணி 39 24 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த ஒரு இனிய வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில திரைச்சோலை நிகழ்ச்சியில இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாடல்கள்ல குழு குழு ஐட்டங்கள் இப்போ கடந்த பாடலில் வந்துச்சு இல்லையா, காத்து விஷயம், அப்புறம் நொங்கு சொன்னேன், இளநீர் சொன்னேன், அதெல்லாம் கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் குழு குழுன்னு இருக்கக்கூடிய விஷயம் பொதுவாக இயற்கை சார்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா இந்த வெள்ளரிக்காய், இந்த வெள்ளரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சாலை ஓரங்களில் விற்பாங்க, சில நேரங்களில் பயணம் செய்யும்போது வண்டி வெளியில் விற்பாங்க, வண்டிக்குள்ளே கூட வண்டி நின்றுக்கும்போது வந்து விற்கலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வெள்ளரிக்காய் கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம். சாப்பிட்டோம்னா உடம்பு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும். அதே போல் ரொம்ப குழு குழுன்னு இருக்கணும்னு நம்ம ரொம்ப இறங்கி வேலை பார்த்தாலும் அதுவும் பிரச்சனையாயிரும். ஏன்னா அளவுக்கு மிஞ்சினா அம்பர்தம் மூணு அஞ்சுன்னு அப்போவே சொல்லி வச்சுருக்காங்க நம்ம ஆளுங்க. அதனால் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அளவாக எடுத்துப்போம், நல்லா குழு குழுன்னு இருக்கிறதையும் அளவாக வச்சுப்போம். இயற்கையே கொஞ்சம் குழு குழுன்னு வெயிலும் மாற்றி மாற்றி தான் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய சூழலில். அதனால் இந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி விஷயத்தை பாடல பாடல் மூலமாக சொல்கிறோம், தோணுச்சுன்னா வாங்கி சாப்பிட்டு கொண்டாடுங்க. இப்போ பாட்டு வருது, என்ன பாட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதே பாட்டு தான்.

0: கிருஷ்ணராஜ் தேவா குரல்களில், வாலியினுடைய வரியில, தேவாவினுடைய அட்டகாசமான இசையில அந்த ஒரு அருமையான பாடல் காதல் கோட்டை படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம். 102.3 FM.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: மூன்று மணி 45 நிமிடம் 30 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் திரைச்சோலை நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாடல்கள் நமக்காக அப்படி அற்புதமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நாம் வாழ்க்கை வாழ்கிறோம்ல, அது எப்படி இருக்கணும் அப்படின்னு மொத்தமாக புரட்டி பின்னாடி நின்று பார்க்கும்போது 4 பேருக்கு நல்லது பண்ணுற மாதிரி இருக்கணும். அதில் முக்கியமாக நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மளை பின்பற்ற அளவுக்கு ஒரு 5-6 பேர்த்தையாவது நம்ம வாழ்க்கை வந்து கொடுத்துருக்கணும். அந்தளவுக்கு நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரி பெரியவர்கள், வீட்டில் சான்றோர்கள், ஆன்றோர்கள் நமக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை போல் ஒரு நாடே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்போ கிட்டத்தட்ட நம்ம நாடுமே அப்படி தான், பல விஷயங்களில் உலகத்துக்கே முன்மாதிரியாக இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சமீபத்தில் இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி பார்த்தேன். அதாவது அக்னி 6 அப்படிங்கிற ஒரு ஏவுகணை, கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை அப்படின்லாம் சொல்லி உலக நாடுகள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நாமளுமே அவங்களுக்கு இணையாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கும் இப்படி பல முன்னேற்றங்கள், நம்ம நாடுமே வந்து பல நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இருக்குது. இப்படி வந்து நம்ம நாட்டை பற்றி ஒரு பெருமையாக ஒரு பாட்டாக பாடினா எப்படி இருக்கும்? இப்போ வரக்கூடிய பாட்டை தான் சொல்ல போகுது. நம்ம நாட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இது வரைக்கும் தெரிஞ்சுக்கலன்னா இந்த பாட்டு கேட்டு கொஞ்சமாக தெரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நிறையா தெரிஞ்சுங்க. பாட்டு இப்போது.

சித்ரா அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் வித்யாசாகரனுடைய இசையில் அந்த அற்புதமான பாடல் செங்கோட்டை படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம். 3:51 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் திரைச்சோலை நிகழ்ச்சியினுடைய நிறைவை கொஞ்சம் கொஞ்சமாக எட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னும் ஒரு இல்லை ரெண்டு பாட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது வரக்கூடிய பாடல் வந்து சில நேரங்களில் நம்ம சில விஷயங்களை வச்சுட்டு எங்கே வச்சோம்னே தெரியாது சுற்றிக்கிட்டே இருப்போம். அது சில பொருளுக்கு இருந்தால் ஓகே, நம்மளை நாமே தொலைச்சிட்டோன்னா பல நேரங்கள் அப்படி நடக்கும்ல, யோசிச்சிருப்போம். சரி, அது அதே சிச்சுவேஷன் பாடலில் வரக்கூடிய ஹீரோவுக்கு வந்திருக்கு. அதே பாட்டாக மாத்துறாரு. என்ன பாட்டு பாடியிருப்பாரு கேட்டுருவோம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம், ஓ எஸ் அருண் குரல்களில், வாலியினுடைய வரியில், ஏஆர் ரஹ்மானினுடைய அற்புதமான இசையில் காதல் தேசம் படத்திலிருந்து அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். என்னை காணவில்லையே நேற்றோடு அப்படின்னு பாட்டு வந்துச்சு இல்ல, ஏன் காணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை இந்த பாட்டுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். பாட்டு இப்போ

0: ஹரிஹரன் சித்ரா குரல்களில் அந்த பாடல் வரும். வாசுதேவன் வாசன் அவங்களுடைய வரியில் தேவனுடைய செல்ல அந்த பாட்டை கொஞ்சமாக கேட்டோம் ஆஹா படத்துக்காக. இனி தொடர்வது மாலை 4 மணிக்கான செய்திச் சுருக்கம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி திரைச்சோலை இப்போ நமக்காக செய்திச் சுருக்கம் காத்திருக்கிறது.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இல்லை என்பதை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று திரு விஜயிடம் எடுத்துரைத்துள்ளதாக மக்கள் மாளிகை கூறியுள்ளது. தமிழகம், மேற்குவங்கம், அஸ்ஸாம், கேரளம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் ஆண்டுதோறும் 7.5 கோடி பார்சல்களை அஞ்சல் துறை கையாண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலி ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெபேசிகேமன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி 4.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். டென்னிஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 26வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இந்த வேளை 4:42 இந்த மணித்துளியிலிருந்து மாலை 5 வரை நாம் வந்து திரைக்காணம் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இப்போவும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பாடல்கள், மகிழ்ச்சியான பாடல்கள் உங்களுக்காக நிச்சயமாக காத்திருக்கிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொண்டாட்டமான பாட்டு தான் மொதல் பாட்டு. இதெல்லாம் வருஷத்தில் ஒரு வாட்டி நம்ம கொண்டாடுவோம்ல, இப்போவுமே அப்பப்போ எப்பப்போலாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போ கொண்டாடுவாங்க. என்னென்னு சொல்லி இப்போதைக்கு நான் ஓப்பனாக சொல்லிட்டு அவங்களுக்கு டக்குன்னு அப்படியே இதாகிடும், இருந்தாலும் அப்படியே சொல்லிடுறேன். இந்த பாட்டில் வந்து அதாவது சில விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சி அப்படி அப்படியே முட்டிகிட்டு இருக்கும்ல, அப்படி ஆனந்தமாக இருக்கும், அந்தளவுக்கு இருக்கும். அதே போல் தான் இந்த பாட்டிலையும் சொல்கிறாரு, எனக்கு அவ்வளோ

விஜய் எஸ் தாஸ் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் யுகபாரதி வரியில் யுவன் சங்கர் ராஜாவினுடைய இனிமையான இசையில் அந்த அற்புதமான பாடல் சண்டக்கோழி படத்துக்காக கேட்டு முடிச்சோம். நான்கு மணி எட்டு நிமிடம் எட்டு நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் திரைக்காணம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில்.

இப்போ நாம நாட்டில் பெரிய பெரிய நல்ல நல்ல மனிதர்களை நம்ம வந்து வியந்து பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்கள தான் இருப்பாங்க. அன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி ஜெயிச்சு நிற்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம வீட்டில் பல உதாரணங்கள் சொல்லுவாங்கல்ல. அதே போல் தான் நாம் இன்றைக்கி வந்து ஒரு கால் எடுத்து வச்சு முன்னாடி போகிறதுக்கு யோசிக்கிறோம்ல. அப்படி யோசிச்சோம்னா எப்படி நாளைக்கு நம்மளை பார்த்து நாலு பேர் வியந்து பேசுவாங்க அப்படின்னு நான் சொல்லலை, பாட்டு சொல்லுது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், யோசிக்காதீங்க. ஜெயித்தவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. அதனால் கால் எடுத்து வைக்கிறதுக்கே யோசிச்சுட்டே நிற்காதீங்க, கால் எடுத்து வச்சுருங்க. நாளைக்கு நீங்களும் நாலு பேர் பார்த்து வியந்து பேசுகிற மாதிரி மாறுங்கன்னு சொல்லி பாட்டு உற்சாகப்படுத்துது. எப்படி உற்சாகப்படுத்துது கேட்டுடலாம்.

பாட்டு சொல்லுது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், யோசிக்காதீங்க. ஜெயித்தவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. அதனால் கால் எடுத்து வைக்கிறதுக்கே யோசிச்சுட்டே நிற்காதீங்க, கால் எடுத்து வச்சுருங்க. நாளைக்கு நீங்களும் நாலு பேர் பார்த்து வியந்து பேசுகிற மாதிரி மாறுங்கன்னு சொல்லி பாட்டு உற்சாகப்படுத்துது. எப்படி உற்சாகப்படுத்துது கேட்டுடலாம்.

0: 102.3 FM.
1: Yes, who is it?
2: Don.
3: Don.
4: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
5: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
4: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
5: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
4: 9499933239, 8667672292.
5: மின்னஞ்சல் முகவரி
4: specialschoolnirvagam@gmail.com.
6: நான்கு மணி 15:42 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில திரைகானம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கோம். இரவு நேரங்களில் தூக்கம் டக்குன்னு வராது, அப்படியே வந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பல நேருக்கு வரும். அந்த லிஸ்ட்டில் நானும் இருக்கேன். அதே போல் சில நேரங்களில் கனவுகள் வரும். புதுசாக ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு போகிற மாதிரியோ, இல்லை பரீட்சைக்கு லேட்டாக போகிற மாதிரியோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு புது புது விஷயங்களை அப்படி அனுபவமாக அதாவது கொண்டாடுற மாதிரியோ, இல்லை ஏதாவது வெற்றி பெற்றுட்டோம் அப்படிங்கிற மாதிரியோ பல கனவுகள் வரும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒரு கனவு வரும். சில நேரங்களில் சில கனவுகள்லாம் நம்மளை பயங்கரமாக வந்து ஒரு கிணத்துக்குள்ளே குதிக்கிற மாதிரியும், அந்த கிணத்துக்குள்ளே அணகொண்டா மாதிரி பெரிய பெரிய பாம்புகள் வர மாதிரிலாம் கனவு வரும். அந்த மாதிரிலாம் கூட சம்டைம் நமக்கு வரும்ல. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி கனவு வரும்போது நம்ம கண்ணில் ஒரு கலவரம் வந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. அந்த மாதிரி புது புது அனுபவங்கள்லாம் வந்து நம்ம முன்னாடி கண்ணு முன்னாடி எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை பாடலில் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

சங்கர் மகாதேவன் அல்கா யக்னிக் குரல்களில், நா முத்துக்குமார் வரியில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் ஓரம் போ படத்துல இருந்து அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சோம். நான்கு மணி 21:57 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பல்ல திரைகாணம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கோடை காலங்களில் கொசு தொல்லைலாம் ரொம்ப இருக்குமானா இருக்காது. குளிர்காலத்தை இந்த மழைக்காலத்தில் இருக்கிற அளவுக்கு இருக்குமானா இருக்கும். எங்கேயோ 1-2 கடிக்கலாம், ஒரு 6 மணிக்கு அப்படி ஒரு சில இடங்களில் கடிக்கலாம். ஆனால் முற்றிலும் அந்த மழைக்காலங்களில் குளிர்காலங்களில் இருந்த அளவுக்கு இருக்குமானா எனக்கு தெரியல. எங்கள் நான் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் உங்கள் ஏரியாவில் வரலங்கிறது எங்கள் ஏரியாவில் நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க வேணாம். இப்போ விஷயம் அது இல்லை. அதாவது என்னென்னா, அந்த காலத்தில் இந்த கொசு தொல்லைலாம் கொஞ்சம் இருக்காது இல்லையா, கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம கொசு வந்து என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் கதவுலாம் நல்லா ஒலை போட்டு அடைச்சி பத்திரமாக நம்ம உள்ளே போய் உட்காந்துக்குருவோம். ஃபேன் போட்டு இல்லை என்னென்ன வழிமுறையில் கொசுக்களை ஓட்ட முடியுமோ அப்படி பத்திரமாக உட்காந்துக்கொள்ள. அதே போல் இந்த பாட்டிலையும் கண்ணு அப்படிங்கிறது ஒரு ஜன்னலாக மாற்றிட்டாங்க. அந்த கண் இமையை வந்து கதவாக மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ அந்த கண்ணு அப்படிங்கிற ஜன்னலில் கதவை தயவு செஞ்சு பூட்டு அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே சொல்லுது. என்ன சொல்கிறாங்க கேட்டுடலாமா?

0: நவீன் மாதவ் குரல்ல, கபிலனுடைய வரியில, சுந்தர் சி பாபு அவங்களுடைய அட்டகாசமான இசையில, அஞ்சாதே படத்துல இருந்து அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM 102.3
0: 4:27 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில திரைக்காலத்துல அடுத்து என்ன பாட்டு வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த கோடை காலம், ஒரு பக்கம் வெயில் ஏற்கனவே சொன்னோம், அந்த வெள்ளரிக்கா அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி கடைசியா அந்த பாட்டை போட்டு முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இப்ப இந்த வெயில் காலத்துல திடீர்னு மழை வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு மழை வரப்போகுதுன்னா இன்னைக்கு எப்படி இருக்கும் அந்த சுச்சுவேஷன், சூழல் எப்படி இருக்கும்னா, வெயில் அதிகமா இருக்காது, ஆனால் புழுக்கம் அதிகமாக இருக்கும். அதான் அந்த வெக்க அப்படின்னு சொல்லுவோம்ல, போட்டு பொழந்து எடுக்கும் அந்தளவுக்கு நமக்கு வந்து சூடு அதிகமாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, வெயிலில் கூட தாங்கிக்கலாம் போடுறது, இதை தாங்க முடியலையப்பா அப்படின்னு சொல்லி பலர் வந்து புலம்புறத நம்ம கேட்டிருப்போம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒன்று ரெண்டு பாடலுக்கு முடி கனவு வரும், ரொம்ப பயங்கரமான கனவுலாம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல. இப்போ அந்த

0: வெக்க அந்த அப்படி அந்த வார்த்தையையும் இந்த கனவு அப்படிங்கிற வார்த்தையும் ரெண்டு லிங்க் பண்ணால் இப்போ என்ன வரும், இப்போ வந்து இந்த பாட்டு தான் வரும். இந்த பாட்டு என்ன பாட்டு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: செப்பு கல்லு சீரழக சின்ன சம்பவம்.

0: கார்த்திக், ஸ்வர்ணலதா, மாலையம்மா இவங்களுடைய குரல்களில், யுகபாரதியினுடைய வரியில், வித்யாசாகரனுடைய அற்புதமான இசையில் அந்த இனிமையான பாடல் சிவப்பதிகாரம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: நான்கு மணி 33 நிமிடம் 24 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில திரைக்கானத்தோடு இணைந்திருக்கிறோம். கடந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு பாடலில் சொல்லியிருந்தேன், கோடை காலத்தில் கொசு இருக்குமானா எங்கேயோ அப்படியே கொஞ்சம் சில கொசுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி.

0: இருந்தோம். சரி, அது ஒரு பக்கம், இதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு படத்தில் ஒரு நகைச்சுவை காட்சி வரும்ல, கரப்பாம்பூச்சியை கொள்வது எப்படி அப்படின்னு ஒரு மிஷினு கண்டுபிடிச்சி அந்த மிஷினுக்குள்ளே போட்டு நங்கு நங்கு நங்குன்னு குத்துனா அந்த கரப்பாம்பூச்சி எடுத்து போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த காமெடியில் முடிச்சிருப்பாங்க. இப்போ அதே விஷயத்தை இங்கே கொண்டு வருவோம். இப்போ என்னென்னா, கொசு வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சப்ஜெக்டாகவே வந்து சொல்லிருக்காங்களா அப்படின்னா, ஓகே, ஓரளவு தொட்டிருக்கிறாங்க சப்ஜெக்டில். கொசு வந்தால் என்ன பண்ணணும், முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த பாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். பாட்டு இதோ.
1: கடி கடி கொசு கடி, கழிக்க வந்தா அத நசுக்கடி.

அந்த ஒரு அட்டகாசம் பாட்ட வியாபாரி படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம். இந்த வேளை 4:37:50 நொடியை தொட்டு கொண்டிருக்கிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாம் வந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரைகானம் வந்து கொண்டிருக்கிறது. திரைகானத்தில் பாடல்கள் அப்படியே ஒரு பக்கம் ஜாலியாகவும் அப்படி மேலடியாகவும் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சமீபத்தில் ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன், சமூக வலைத்தளங்களில் வந்த காணொலி. சுழல் காற்று, இந்த கோடை காலங்களில் பெரும்பாலும் அந்த மாதிரி காற்று வந்து வரும். திடீர்னு ஒரு இடத்துல ஒரு வட்டம் போட்டு சுற்றிக்கிட்டே பரபரப்பு மண்ணை புழுதியெல்லாம் கிளப்பிக்கிட்டு ஒரு பனைமரம் உயரத்துக்கு வந்து அந்த புழுதி கிளப்பிட்டு அப்படி சுற்றி சுற்றி வரும். அந்த மாதிரி ஒரு சுழல் காற்று வருகிறது. அதில் குட்டி பசங்க, அந்த பள்ளிக்கூடத்து படிக்கிற பசங்க

தாவி தாவி குதிக்கிறாங்க உள்ள அந்த சுழலில், அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அது குதிக்கிறாங்க. அந்த சுழல் காற்று விசிறி அடிக்கிற மாதிரி அந்த காட்சி இருக்குது. ஆனால் உண்மையில் அப்படி நடந்துச்சா இல்லை செயற்கை நுண்ணறிவாளுக்கு உண்டாக்கப்பட்ட வீடியோவான்னு தெரியல. பட் அது பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த காற்று எங்கெங்கெல்லாம் போகுதோ குட்டி பசங்க துரத்துக்கிட்டே ஓடுறாங்க, அதுக்குள்ளே போய் குதிக்கிறாங்க, அதை அப்படியே தொப்பு தொப்புன்னு தூக்கி அடிக்குது. இந்த கிரைண்டருக்குள்ளே மாவு விசிறி அடிக்கும், உள்ள மிக்சிலாம் ஓட்டி விட்டு திடீர்னு அந்த மூடியை திறந்தால் எப்படி இருக்கும், எல்லா பக்கமும் விசிறி அடிக்கும்ல. அந்த மாதிரி வந்து அந்த பசங்களை தூக்கி தூக்கி அந்த காற்று வந்து போடுற மாதிரி இந்த வீடியோ இருந்துச்சு. இப்போ எதுக்கு அங்கே போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய பாடலையுமே வந்து புழுதி காற்று வருது, அதுவும் அந்த புழுதி காற்று இவங்கள சுற்று தான். வழக்கமாக இந்த பசங்க போய் அந்த புழுதி காற்றை சுற்றுன மாதிரி அந்த சுழல் காற்று பாடல் பாடக்கூடிய அந்த நபரை சுற்றுகிறது அப்படின்ற மாதிரி பாட்டு வருது. அப்படி என்னப்பா பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு தெரிஞ்சிக்கலாம். பாடல் இதோ.

திப்பு சுஜாதா குரல்களில் நான் முத்துக்குமார் வரியில் யுவன் சங்கர் ராஜாவினுடைய அட்டகாசமான இசையில் வேல் படத்திலிருந்து அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சோம். நான்கு மணி 44 நிமிடம் 12 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில திரைக்கானத்தில் இணைந்திருக்கிறோம் நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில. ஏதாவது ஒரு செமினார் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், காலேஜில் இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான இடங்களில் ஒரு பெரிய விஷயத்தை நம்ம வந்து புரிய வைக்கிறதுக்காக, ஆனால் அது புரியாத ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் முயற்சி பண்ணுறோம், ஆனால் எழுத்தாப்பட்டிருக்கிறவங்களுக்கு ஈஸியாக புரியலை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோ போராடி புரிய வைக்க முயற்சி பண்ணுவோம், அப்பப்போ புரிஞ்சுதா அப்படின்னு நம்ம சொல்கிறது கரெக்டாக போய் சேர்ந்துச்சா அப்படிங்கிறத அவங்ககிட்ட உறுதிப்படுத்திப்போம் இல்லையா. அதே தான், அதுதான் இப்போ வரக்கூடிய பாட்டுக்கு லீடிங் முதவரி அப்படி தான் ஆரம்பிக்குது. என்ன பாட்டு கேட்டுருவோம்?

0: ஜார்ஜ் ஸ்டீஃபன் தேவா இவங்களுடைய குரல்களில் நான் முத்துக்குமார் வரியில் வித்யாசாகரனுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் எம் மகன் படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: Yes, who is it?
3: Don.
4: Don.
5: Don.
6: Don.
0: நான்கு மணி 4:39:36 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாம் வந்து திரைக்காலத்தில் அடுத்து என்ன பாட்டை கேட்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு உடம்புக்கு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது பல நேரங்களில் பெரிய பெரிய எக்ஸசைஸ்லாம் பண்ணுவோம், அந்த மாதிரி உடற்பயிற்சிகள்லாம் செஞ்சு நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது மாதிரி கையிலையுமே என்ன சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்திருக்கும். இல்லை நீங்களுமே இங்கே பார்த்து உணர்ந்து படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. கை தட்டுறது ஒரு அருமையான உடற்பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே. இப்போது முடிஞ்சால் இந்த பாட்டு கேளுங்க, கை தட்டி ரசிங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பாட்டு வருது.
7: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டூர் எ

சீர்காழி சிவசிதம்பரம், சூலூர் நாதலதா அவங்களுடைய குரல்களில் வாலினுடைய வரியில் ஏஆர் ரஹ்மானுடைய அட்டகாசமான இசையில் அந்த அருமையான பாடல் ஜில்லுன்னு ஒரு காதல் படத்திலிருந்து கேட்டு முடித்தோம். திரைக்காணத்தினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். நிறைவாக என்ன பாடல் வர காத்திருக்கிறது அப்படின்னா, சில விஷயங்களில் அப்படியே டக்குன்னு கவுந்து ரூமில் பார்த்த உடனே அந்த விஷயம் தான் இங்கே வருது. என்னென்ன விரிவாச்சோன்னா டைம் எடுக்கும், நீங்களே கேட்டுருங்க.

சித்ரா திப்பு குரல்களில் பிரவீன் மணியினுடைய இசையில் அந்த அருமையான பாடல் தூத்துக்குடி படத்தில் கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி திரைகானம் இனி தொடர்வது மாலை 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இல்லை என்பதை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று திரு விஜயுடன் எடுத்துரைத்துள்ளதாக மக்கள் மாளிகை கூறியுள்ளது. தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த தேர்தல்களின் போது 1400 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல் பகுதியில் மீட்புப் பணிகளில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய கப்பல்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஆண்டுதோறும் 5.5 கோடி பார்சல்களை அஞ்சல் துறை கையாண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தாஷ்கண்ட் கிராண்ட் ஃப்ரீ சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஸ்ரீ வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் தெபே சைக்மன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி 4.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்கிறார். போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். டென்னிஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 26வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவு

0: மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி
1: special school nirvagam@gmail.com.

0: The investigation. Earlier, the state police have arrested three individuals. Police also formed a seven-member special investigation team. It will work under the supervision of the IG of CID. Its members will include officials from CID, SDF and the state police's intelligence branch. About 40 passengers from a cruise ship affected by a deadly Hunter virus outbreak have disembarked at the island of St. Helena in the South Atlantic. In a letter to the Parliament, Dutch Foreign Minister Tom Berendsen said the passengers left the vessel during its stop at the remote island. Among those who disembarked was a Dutch woman who is now hospitalized, along with a South African and a Swiss national who are also receiving medical care. And in IPL cricket, Lucknow Super Giants will face the Royal Challengers Bengaluru today in Lucknow at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: நேரம் 5:10 ஆயிட்டிருக்கு. வித் பாரதி தமிழகம் 102.3 இனி இந்த நேரத்தில் நாம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி
2: பாட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும் விவத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும். இந்த மென்மையான மெலடியான மாலை பொழுது, மாலை மென்மையான மெலடியானவா, என்ன வேலடி இது ஏன்டா நீ வேறு அப்படின்றீங்களா இருந்தாலும் அது அப்படி பாட்டெல்லாம் கேட்கும்போது இந்த நேரத்தை கொஞ்சம் கூல் பண்ணிக்கலாம்ல. ஸோ அப்படி இருக்கிற இந்த மாலை வேலையில் நேரம் 5:10 ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் விவத் பாரதி தமிழகம் 102.3 நாம கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் இந்த நேரத்தில் தமிழ்ச்சொல் விளையாட்டு கொஞ்சம் தமிழில் சொல்லுங்கள். அன்றாட நம்ம பேசக்கூடிய பிறமொழி சொற்களுக்கு தமிழ்ச்சொல் கண்டிப்பாக இருக்கும். அந்த தமிழ்ச்சொல் என்னவாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் இந்த நேரத்தில் கால் பண்ணி பேசலாம். கால் பண்ணி பேசலாமா? இதா நம்பரை ஒரு தாட்டி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. 2952-0853 2952-0853 2952-0853 அப்படின்ற நம்பர் இருக்கும். இப்படி இல்லாட்டி 2832-0983-8989871 அப்படின்ற நம்பர் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி நான் கேட்கக்கூடிய பிறமொழி சொற்களுக்கு தமிழ்ச்சல் என்னவாக இருக்கும் அப்படின்றத சும்மா அப்படியே ஒரு நமக்கு தோணலை டக்குன்னு எதனா ஒருந்தங்க யார் எது கேட்டாலும் நமக்கு வந்து ஒரு பதில் நிச்சயமாக இருக்கும். எப்பயாச்சும் ஒரு சில டைம் எங்கேயாச்சும் மேக்ஸு சயின்ஸு இந்த பாடத்துலேருந்து கேட்டாலும் தெரியாதுன்ற பதில் இருக்கும். மற்றபடி நம்ம ஒர்க் பண்ணுற சப்ஜெக்ட் இல்லாமல் வெளியில் போய் எது என்ன கேட்டாலும் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள நமக்கு தெரியல. அப்படி என்ன தோணுது நான் கேட்கக்கூடிய பிறமொழி சொற்களுக்கு தமிழ்ச்சல் என்னவாக இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணலாம், இல்லை நல்லா தெரிஞ்சால் சொல்லலாம், ஜாலியாக விளையாடலாம். அந்த நேரத்தில் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணி பேசுங்கள். ஃபேஸ்புக்கில் இருந்துருந்தீங்கன்னா விவத் பாரதி தமிழகம் 102.3 விவத் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற மூணு பக்கத்தில் நான் இன்றைக்கி டேட் 7 மே 5:10 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போஸ்ட் போட்டுருங்க. அங்கே உங்களுடைய பதில்களை கமெண்ட்டாக பதிவிடலாம். மற்றபடி மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்ல போகிற எல்லாத்துக்கும் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள். லைக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, எமோஜிலாம் போட்டுட்டு யாரெல்லாம் பதில் சொல்கிறீங்களோ நிச்சயமாக உங்களுடைய கமெண்ட்டை படிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியோட முதல் நேர் லைனில் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம் விவத் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்,
3: கார்த்திக் விஸ்வாமலம்.
1: கார்த்திக் விஸ்வாமலம், கார்த்திக் கேட்கலாமா? ஆகப்பட்டது இந்த நேரத்தில் வந்து அது கிராமத்துலலாம் இருந்தோம்னா வச்சிங்களா, ஒரு நாளைக்கு 3 தாட்டி 4 தாட்டி குளிக்கணும்னு தோணும். அப்படி இந்த பம்பு செட்லாம் இருந்தனா ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல.
3: ஆமா,
1: அப்படி இந்த பம்பு செட் அப்படின்றது வந்து எப்படி தமிழ்ல சொல்றது?
3: பம்பு செட்டுக்கு வந்து அது வந்து என்ன சொல்றது?
1: என்ன வேணா சொல்லுங்க.
3: தண்ணி எடுப்போம், அது
1: தண்ணி எடுத்து கொண்டு வரும் ஒரு விதமான குழாயா?
3: ஆமா.
1: அப்படியே இவ்வளவு லெந்தாவா இருக்கும்? ஓகே, என்னால பம்பு செட் அப்படின்றது வந்து தண்ணீர் கொண்டு வரும் ஒரு வழியான ஒரு குழாய்னு வச்சுப்போமா? ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணது கார்த்திக். சுத்தமா நீங்களும் உங்களுக்கு பதில் தெரிஞ்சா கால் பண்ணி பேசலாம். 2952-0853 2952-0853 அப்படின்னு நம்பர் இருக்கும். அப்படி இல்லாட்டி 2838-9871 வணக்கம்.
4: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
1: சொல்லுங்க தமிழேந்தி சார்.
4: நீர் இறை.
1: நீர்
4: இறை.
1: நான் கூட ஏதோ திருக்குறள் சொல்ல போறீங்களோன்னு நினைச்சேன். ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரதி தமிழகம். சொல்லுங்க கலா. தண்ணி கேனா?
5: தண்ணி.
1: ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரதி தமிழகம். வணக்கம்,

0: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
0: பிரகதீஸ்வர், நாவலூர்லேருந்து.
1: பிரகதீஸ்வர் நாவலூர்லேருந்து முதல் முறையாக பேசுறீங்க?
0: பேசுறேன்.
1: சொல்லுங்க பிரகதீஸ்வர், எப்படி இருக்கு ரேடியோவில் பேசுறது? நல்லா இருக்கா? ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணது.
0: நானே ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் தான்.
1: ஓகே,
0: ட்ரைனிங் எடுத்துருக்கேன்.
1: ரொம்ப சந்தோஷம், உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சொல்லுங்க. பம்ப் செட் பண்றதா?
0: தண்ணீர் ஊற்றுன்னு
1: தண்ணீர் ஊற்று தண்ணீர் ஊற்று. ஆமா, இந்த நேரத்துல வெயில் காலத்துக்கு நிறைய தண்ணீர் ஊற்றணும் மேல. ஓகே சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம், மித் பாரத் தமிழகம் லைனில் வந்துட்டு கட் ஆகிட்டீங்க. ஸோ பம்ப் செட் அப்படின்னா இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது இந்த பம்ப் செட்லாம் குளிக்கும் போது அருவிகள் பம்ப் செட்டு இதெல்லாம் அப்படியே ஆக என்ன ஒரு ஆனந்த குளிகள் அப்படின்ட்டு இருக்கும். வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயசீலன் கொரமாட்டப்பட்டீங்க.
1: சொல்லுங்க சொல்லுங்க ஜெயசீலன் சார்.
2: ஐயா கேளுங்க ஜெயசீலன் கேட்குறேன்.
1: பம்ப் செட் அப்படின்றது எப்படி தமிழில் சொல்லலாம்?
2: பம்ப் செட்டா?
1: பம்ப் பம்ப் செட்டு.
2: மின்சார மோட்டார்.
1: மின்சார மோட்டாரா? மின் மோட்டார். வணக்கம் மித் பார் தமிழகம்.
3: வணக்கம். வாழ்க வாழ்மட்டும் மணிப்பாக்கம் கோபாலன் சேமாக்கல.
1: சொல்லுங்க சொல்லுங்க கோபாலன் சார், நல்லா இருக்கேன்.
3: நீர் இறைப்பான்.
1: நீர்
3: இறைப்பான் கறி. நீர் இறைப்பான்.
1: என்ன சார் ஏதோ கரையா மருந்து மாதிரி சொல்றீங்க?
3: நீர் இறைப்பான்.
1: நீர் இறைப்பான்.
3: ஆமா,
1: நீர் இறை. எல்லாரும் செல்லும் சேர்ந்து சொல்லுங்க. நீர் இறைப்பான் அப்படின்ற மாதிரி இருக்கு சார் நீங்க சொல்றது.
3: நீர் இறைப்பான்.
1: வணக்கம் மித் பார் தமிழகம். வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க?
4: மணலி புதுநகர்லேருந்து உமா பேசுகிறேன்.
1: மணலி புதுநகர்லேருந்து உமா, முதல் முறை பேசுகிறீங்களா?
4: இல்லை பேசிருக்கேன்.
1: பேசுறீங்களா? ஏன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது, கம்மிங் ஃப்ரம் மணலி அப்படின்ற மாதிரி இருக்கு. சொல்லுங்க உமா.
4: இல்லை லைன் கிடைச்சவொன்னே ஒரு
1: சந்தோஷம். சொல்லுங்க. பம்ப் செட். விசை இயக்க குழாய். அடேங்கப்பா, அதுக்கு பம்ப் செட்னே சொல்லிடலான்றீங்களா? ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஃபோர் ஸ்டூடெண்ட் படத்துலேருந்து ஜெசி கிஃப்ட் அவருடைய குரலில் அவருடைய மியூசிக்கில் பழனி பாரதி வரிகளில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டுடாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: அஞ்சு மணி 21 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. வித் பாரதி தமிழகம் 102.3 இந்த நேரத்தில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் தமிழ்ச்சொல் விளையாட்டில் பம்ப் செட் அப்படின்றதுக்கு வந்து தமிழ்ச்சொல் என்ன சொல்லலாம் அப்படின்றத கேட்டிருந்தோம். கால் பண்ணி பேசிட்டுருங்க. ஃபேஸ்புக்கில் இந்த பக்கம் நாங்களாம் கமெண்ட் போட்டு விட்ருக்கோம், தம்பி கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாலை வணக்கம் வாழ்த்துகள் போட்டு விட்ருக்கீங்க. ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீர் இறைப்பி அல்லது எக்கிப்பொறி அப்படின்னு போட்டிருக்கிறாரு. எக்கிப்பொறி பிரபாகரன் நீர் இறைக்கும் கருவி, பாபு முள்ளக்காடு மோட்டார் அறை. ஆமாம், மோட்டார் அறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கீழே வந்து அபாயம்லாம் போட்டு விட்ருப்பாங்க அந்த மோட்டார்லாம், அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. வேறு எங்கேருந்து யார் எல்லாம் மாலை வணக்கம் வாழ்த்துக்களை எமோஜிஸ் தான் போட்டிருக்காங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், சொல்லுங்கள். பொன்ராஜ் சார்,
2: அடிநீர்
1: அடிநீர் அடிமேல் அடி வைத்தால் கொஞ்சம் ஒளி அளவை 0 ஜீரோல வச்சுட்டு பேசுங்க, அப்பதான் நீங்க பேசுறது நான் பேசுறது எல்லாரும் பேசுறது ரொம்ப அழகா கேட்கும். அப்படி கேட்கும். வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்
2: சார். சைதா பேருந்து ஆனந்த் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், சொல்லுங்க ஆனந்த் சார்.
2: ரொம்ப ஆனச்சு உங்களோட பேச்சு.
1: அப்படியா?
2: ஆமா சார். நீர் இறைக்கும் கருவி.
1: நீர் இறைக்கும்
2: கருவி.
1: கருவி எல்லாம் கருவிங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க இப்போ.
2: ஆனந்த் சார் உங்கள்ட்ட பேசி ரொம்ப நாளாச்சு
1: சரி, அதனால பதில் என்னவா இருக்கட்டும், கருவியா தான் முடியும் அப்படின்றீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் பாரதி தமிழகம்.
3: மனசே
1: வராது.
3: இறைப்பி
1: அல்லது இந்த விக்கில் எடுக்கிற மாதிரி
3: சவுண்ட் வருமே அந்த மாதிரியா
1: பம்ப் பண்ணும் கருவி தான் பம்ப் செட். அந்த பம்ப் செட்டுக்கு தான் என்ன தமிழ்னு கேக்குறோம்.

0: நீர் இருக்கும் கருவி.
1: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு, நல்ல முயற்சி. வணக்கம், வித் பாரதி தமிழ் ஃபார்ம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? செங்கல்பட்டு
2: சீதாலட்சுமி.
1: சீதாலட்சுமி, சொல்லுங்க சீதாலட்சுமி. நீரை இறைக்கும் குழாய் வளைஞ்சு வளைஞ்சு வர்றதால. ஓகே, ரொம்ப நேரம் கால் பண்ணதுக்கு அதை நம்ம பதில் சொல்லிடலாம். ஸோ பம்ப் செட் அப்படின்னு, பம்ப் அப்படின்னாவே கீழேருந்து அடியிலேருந்து இந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது தான். அதான் அப்படியே பார்க்கும்போது ஆ மாடியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரும், அது நீர் இறைக்கும் கருவி, நீர் எக்கி, அப்படி எக்மோர் அந்த பக்கம்லாம் வருது பார்த்தீங்களா. அதுக்கான அழகான தமிழ் சொல்ல அகராதிகள் என்ன கொடுத்துருக்காங்க பம்பு செட் அப்படின்றதுக்கு, நீர் எக்கி சொல்கிறதுக்கே நல்லா இருக்குல்ல. அந்த நீர் எக்கி வேலை செய்யலப்போ, ஏன்னா நீரை தானே எடுத்துகிட்டு வருது. ஸோ எக்கி, நீர் இறைப்பி, நல்லா முயற்சி பண்ணிங்க. ஆனால் அதுக்கான அழகான தமிழ் சொல்ல அகராதிகளில் பம்ப் செட்னா நீர் எக்கி அப்படின்ற பதில் கொடுத்துருக்காங்க. கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. பாட்டு வந்துட்டுருக்கு தூள் படத்துலேருந்து, மாணிக்க விநாயகம் மற்றும் விது இவங்களோட குரலில். வித்யாசாரோட மியூசிக்கில் தான் பாடத்து வந்துட்டுருக்கு. நான் முத்துக்குமார் வரிகளை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: அஞ்சு மணி 30 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு, கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3. ஆட்டம் பாட்டம் கொண்ட இடத்துல தமிழ்ச்சல் விளையாட்டு தான் விளையாண்டுட்டுருக்கோம். பம்ப் செட் நீரக்கி அப்படின்ற பதில் சொல்லி முடித்தோம். அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட அடுத்த சொல்லி என்ன அப்படின்றத கேட்டுடலாம். வணக்கம் வித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம். ஓகே, லைனில் வந்துட்டு அப்படி போயிட்டு அதுதான் ரேடியோ வாலியமாக. தயவுசெய்து கம்மி பண்ணிட்டு பேசுங்க. அப்போ தான் நீங்கள் பேசுறது, நான் பேசுறது, எல்லாரும் பேசுறது அழகாக இருக்கும். இந்த நேரத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய பெருமளிச்சர்களுக்கு நீங்களும் தமிழ் சொல் என்னவாக இருக்கும் அப்படின்றத கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838-9871 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துட்டுருந்தீங்கன்னா விவித் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்துக்கு போனீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் 7 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ன்ற போஸ்ட் நான் போட்டிருப்பேன். அங்கே உங்களோட பதில்களை கமெண்ட்டாக பதிவிடலாம். ஸோ அடுத்த சொல் என்னென்ன அப்படின்னா, நம்ம அட்ரஸ் சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? டே போங்க, ஒரு 4 சந்து தள்ளினீங்க அப்படின்னா ஒரு மெயின் ரோடு வரும். அந்த மெயின் ரோடை பிடிச்சிங்கன்னா நேராக போனீங்கன்னா ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னல்லேருந்து லெஃப்ட் எடுங்க. இவ்வளோத்தையும் நம்ம எங்கே ஞாபகம் வச்சுக்கிறது? இதெல்லாம் அந்த மெயின் ரோடு அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம மனசுக்கு ஓடிட்டே இருக்கும். ஓகே ஓகே, என்ன மெயின் ரோடு வர மாதிரியே தெரில, பக்கத்துலேயே வந்துடும், 10 நிமிஷம்தான் வாக்குன்னாரு, வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி அந்த மெயின் ரோடு அப்படின்றது வந்து நம்ம எப்படி தமிழில் சொல்லலாம் தெரிஞ்சா நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லலாம். 2952-0853 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838-9871 2838-9871 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் விவித் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் பதில் சொல்லலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம், யாருங்க வந்து பேசுகிறீங்க? வணக்கம். போரூர்லேருந்து ஜோசப்.
2: ஆமாம்,
1: சொல்லுங்க ஜோசப்.
2: முக்கிய சாலை சார்.
1: முக்கிய சாலை, அது இந்த நார்மலாக போகிறவரோடலாம் முக்கியம் இல்லாததா?
2: அப்படி இல்லை,
1: அப்படியே போனாலும் போகலாம், போகட்டையும் இருக்கலாம் அப்படின்றீங்களா? நீங்கள் எப்படி போனாலும் கத்திப்பாறை பிரிட்ஜ் ஏறி தான் இறங்கணுன்றீங்களா? ஓகே,
2: நீங்கள் சொன்னதுக்கு வந்து அது அதுதான் அர்த்தம்.
1: முக்கிய சாலை, உங்களுக்கு தோன்றது முக்கிய சாலை. ஓகே, ரொம்ப அழகாக வந்து முக்கிய சாலை மெயின் ரோடு அப்படின்ட்டுருக்காரு. ரோடுனாவே சாலை, இது எனக்கு ரொம்ப சின்ன வயதுலேருந்து தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இருந்தாலும் மெயின் ரோடு அப்படின்றது அப்போ இம்பார்ட்டன்ட் அப்படின்னாலும் முக்கியம் அப்படின்ற இடத்துல தானே வருது. ஸோ முக்கிய சாலை. ஆ ஓகே, வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
2: நான் திருப்பாச்சிலேருந்து எட்டயபுரம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், சொல்லுங்கள் சிவா.
2: அதாவது பிரதான சாலை.
1: பிரதான சாலை.
2: ஆமாம்,
1: அந்த பிரதான சாலை வழியாக நீங்கள் போகணும். இன்னொருத்தர் முக்கிய சாலை சொல்லிருக்காரு, கண்டிப்பா அந்த மெயின் ரோடு அப்படிங்கிற வார்த்தை நம்ம அன்றாடம் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக என்னடா டே ஏதோ வந்து பேச்சு அப்படி பேசிட்டு இருக்கீ அப்படின்றீங்களா? இருந்தாலும் அப்படி அடுத்த நேர் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார், ஆவடியிலிருந்து பாஸ்கரன்.
1: ஆவடியிலிருந்து பாஸ்கரன், சொல்லுங்க பாஸ்கரன் சார்.
3: நெடுஞ்சாலை சார். நெடுஞ்சாலை.
1: ஆமா. ஹைவேனா என்ன சார் சொல்றது?
3: என்ன சார்
1: ஹைவேனா?
3: ஹைவே அது நெடுஞ்சாலை, மெயின் ரோடு தானே.
1: மெயின் ரோடும் அதேதான், அதுதான் மெயின்.

0: ரோட் மெயின் ரோடு, அப்போ பைபாஸ் ஹைவே எல்லாம் ஒன்று தான்ப்பா அப்படின்றீங்களா? ஒன்று
1: தான்,
0: ஆ ஒரே பேர் கொடுத்துட முடியாதுல்ல, ஒன்றுக்கும் ஒரு பேர் கொடுத்தா தானே நல்லாயிருக்கும் கூப்பிட்றதுக்கு. ஆ ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித்பா தமிழகம்.
1: ஹலோ,
0: வணக்கம். டி நகர்லேருந்து சுபா, சொல்லுங்கள் சுபா மேம்.
1: முதன்மை சாலை,
0: முதன்மை சாலை, மற்ற சாலையெல்லாம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் அந்த மாதிரி. ஆ ஓகே,
1: இல்லைன்னா ராஜபாட்டை சொல்லுவாங்க.
0: ராஜபாட்டை படம் பேர் மாதிரியே இருக்கு மேடம். ஜான்னு வந்துட்டாவே அதெல்லாம் வந்து நம்ம தமிழுக்குள்ள வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே. அப்ப முதன்மைன்னு போட்டுக்கப்பா, என்ன தெரியுது உனக்கு, அப்புறம் நீ சும்மா கேட்டுட்டு இருக்க அப்படின்றீங்களா? வணக்கம் வித் பாரத் தமிழ்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: குளமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன் சார்.
2: பிரதான சாலை,
0: பிரதான சாலை, முக்கியமான சாலை அப்படின்றீங்களா?
2: நன்றி.
0: முதன்மை சாலைன்னு சொல்லி காட்டு பக்கம் மாற்றாஜ் ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்காரு. முக்கிய சாலை பிரபாகரன். நிறைய நேரங்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. பதில், அதுக்கான பதிலாக அகராதிகளில் மெயின் ரோடு அப்படின்றதுக்கு இந்த நேரத்தை கேட்ட பதில் சொல்லலாம். வணக்கம் வித்பார் தமிழகம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
3: சிட்டிநகர் ராஜேஷ், தூத்துக்குடி மாவட்டம்.
0: தூத்துக்குடி ராஜேஷ், சொல்லுங்க ராஜேஷ்.
3: பிரதான வீதி,
0: பிரதான வீதி, வீதி உலா அப்படின்ற மாதிரி. ஓகே, ரொம்ப நன்றி. ஸோ மெயின் ரோடு அப்படின்றதுக்கு நல்லா அழகான முயற்சி பண்ணாங்க, அதுக்கான அழகான பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அகராதிகளில் தலைவுச்சாலை. கேட்குறது நல்லா இருக்குல்ல, புதுசாக இருக்கே கேட்குறதுக்கு. ஸோ மெயின் ரோடு அப்படின்றதுக்கு தலைவுச்சாலை அப்படின்ற பதில், தலைன்னா அதுதான் முக்கியமான ஒரு சாலை, முதன்மை பிரதானம் எல்லாம் இதில் தான் வரும். ஆனால் அழகான தமிழ் சொல்லாக மெயின் ரோடு அப்படின்றதுக்கு தலைவுச்சாலை அப்படின்ற பதில் கொடுத்துருக்காங்க. கேட்குறதுக்கும் அந்த தமிழ் சொல் அழகாக இருக்குது. ஸோ பாட்டு வந்துட்டு இருக்கு. அடுத்த பாட்டு ஆறு படத்துலேருந்து ஜெசி கிஃப்ட், வடிவேல் மற்றும் கிரேஸ் இவங்களோட குரலில், நாமத்துக்குமார் வரிகளில், தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக்கில் ஃப்ரீயா ஓடு பாட்டு வந்துட்டு கேட்டுருவாங்க. தொடர்ந்து பேசலாம்.
4: ஃப்ரீயா ஓடு, ஃப்ரீயா ஓடு, ஃப்ரீயா ஓடு மாமே, வாழ்க்கைக்கு இல்லை கேரண்டி. ஃப்ரீயா ஓடு, ஃப்ரீயா ஓடு, ஃப்ரீயா ஓடு மாமே.

0: என்ன சவுண்ட் அமைக்கிறா துறவ வாய
1: கப்பத்துல கொடிப்பா கொசு போற போ அடிச்சாக்கா.

0: கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 விளையாண்டுருக்கோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அன்றாடம் நம்ம பேசக்கூடிய பிறமொழி சொற்களுக்கு தமிழ் சொல்லி என்னவா இருக்கும் அப்படின்றதால பம்பு செட் முடித்தோம். அடுத்தது வந்து மெயின் ரோடு சொல்லி முடித்தோம். பம்பு செட் நீரக்கி மெயின் ரோடு தலைவிச்சாலே. இப்போ அடுத்த சொல் போகணுன்னா அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம் வித் பாரதி தமிழகம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: அனைவருக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
1: நான் மதுரை மாவட்டம் மணிநாடம் சண்முகசுந்தரம்.
0: சொல்லுங்க சண்முகசுந்தரம் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்புன்னு பேச்சு போட்டு மாதிரியே சொல்லிட்டீங்க. கேட்கலாமா உங்ககிட்ட?
1: கேளுங்க சார்.
0: அதாகப்பட்டது அபாரம் அப்படின்னு சொல்றோம்ல,
1: அபாரம்
0: அபாரமா இருந்துச்சுன்னு சொல்லணும், அபார வெற்றி. அந்த அபாரம் அப்படின்றத வந்து எப்படி தமிழ்ல சொல்றது?
1: அதாவது
0: அதாவது
1: அபார வெற்றின்னு சொல்லுவாங்க.
0: அது ஓகே, அந்த அபாரத்துக்கு மட்டும் வெற்றியை விட்டுருவோம். அபாரம் அப்படின்றதுக்கு வந்து நம்ம சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மீனிங்ல தான் அது வரும் இல்லையா? வணக்கம் வித் பாரதி தமிழ்ஃபம். அபாரம் அப்படின்றது வந்து நம்ம வெற்றிங்கிற வார்த்தையே நம்ம அதில் பயன்படுத்தல. அபாரம் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு மட்டும்தான் நம்ம கேட்டிருக்கோம். அபார வெற்றின்னா நம்ம அதுக்கான பதில் சொல்லலாம். அபாரம் அப்படின்றதுக்கு மட்டும் போதும், வரலாறு காணாத அதெல்லாம் ஓகே, அபாரம்ன்ற சொல்லுக்கு மட்டும் தமிழ் சொல் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். வணக்கம் வணக்கம்
2: சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்?
2: ஆனந்தன் சார் பேசுறீங்க.
0: ஆனந்தன் சொல்லுங்க. ஆனந்தன் சார்,
2: அபாரன்றது ஒரு வெற்றி, அதாவது ரொம்ப அதிசயமா ஒரு ஆசையாக
0: ஆசையா
2: அதிசயமா அதிசயமாக செய்யறது அபாரம் சார்.
0: ஓகே வணக்கம் மித்பார் தமிழகம்.
3: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: சென்னை பெருங்குளத்து வள்ளி பேசுறேங்க சார்.
0: சொல்லுங்க வள்ளி.
3: அதிகமாக இல்ல வெகுவாக?
0: அதிகமாக இல்லது வெகுவாக?
3: ஆமாங்க.
0: ஓகே, அதிகமாக இல்லது வெகுவாக அப்படி வச்சுக்கலாம்.
3: ஆமாங்க சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஸோ ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்காங்க, அதிகமாக வெகுவாக அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் வந்துட்டாங்க, அதிகமாக வெகுவாக அப்படின்ற மாதிரி. நீங்களும் வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா வித் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் பதில் சொல்லலாம். வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: திருக்கழுகுன்றம் கோதண்டபாணி.
0: சொல்லுங்க கோதண்டபாணி சார்.
2: உயர்வான
0: உயர்வு அப்படி போறீங்க நீங்க, அது கொஞ்சம் உயர்வா தானே இருக்கணும். வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
4: சார் வணக்கம் சார், பக்கத்தில் வெங்கடேசன் பேசுறேன்.
0: வெங்கடேசன் சொல்லுங்க. வெங்கடேசன் சார்,
4: அபாரம்னா அபரீதம் சார்.
0: அபாரம்னா அபரீதமா?
4: அபார வெற்றி, அபரீத வெற்றி.

0: நெடியில குறியில் ஆக்கி விட்டுருக்கீங்க.
1: ஆமாம்.
0: ஓகே, வணக்கம் மித் பாரத தமிழகம்.
2: நீங்கள் மாலை வணக்கம் சார், நான் சிங்கச்சோன் சென்னை
0: சொல்லுங்க சொல்லுங்க சிங்கச்சோன் சார்.
2: அசத்தல்
0: அசத்தல் அசத்தல். ஓகே, வணக்கம் மித் பாரத தமிழகம்.
3: ஹலோ, இனிய மாலை வணக்கம். மறைமலை நகர் தாமரைக்கண்ணி.
0: சொல்லுங்க தாமரைக்கண்ணி. மிதமிஞ்சிய
3: பாராட்டுக்குரிய
0: சொல்லும் உனக்கு என்னப்பா நீ மிதமிஞ்சி இருக்க.
3: மிதமிஞ்சிய எதிர்பார்க்காத அளவு அபார வெற்றின்றன, எதிர்பார்க்காத அளவு.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அபாரம் அப்படின்னா மதுரை சோ சண்முகசுந்தரம் பாராட்டத்தக்க அப்படி சொல்லியிருக்காருங்க. அப்புறம் வாழ்த்துக்கள். மதுரை சோ சண்முகசுந்தரம் பிரதான சாலை நம்ம முன்னாடி கேட்ட பதில் சொல்லியிருக்காரு தலைவர் சாலை. இந்த நேரத்தை கேட்ட நம்ம பதில் சொல்லிடலாம். வணக்கம் வித் பாரத தமிழகம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு சார்.
0: சொல்லுங்க பாபு சார்.
4: சார், அபாரம் சிறப்பு பிரம்மாண்டம்.
0: பிரம்மாண்டம் சிறப்பு, படம் எடுக்கிற மாதிரியே பிரம்மாண்டம் சிறப்புங்கிறாரு. அதுக்கான பதிலாக அகராதிகள் வந்து ரொம்ப அழகாக அபாரம் அப்படின்ற சொல்லுக்கு வந்து அளவின்மை, அருமை, மிகப்பெருமை அப்படின்ற மூன்று அழகான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துறதை பொறுத்து அது இருக்குது. அபாரம் அப்படின்ற சொல்லுக்கு வந்து அளவின்மை, அது நம்ம சொல்லவே முடியாது. அதுக்கு நம்ம சொல்லுவோம்ல பாராட்டும் போது, எப்படி எனக்கு வார்த்தையே வரமாட்டேங்குதுப்பா அவங்களை பாராட்டுறதுக்கு, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்படி இந்த அபாரம் அப்படின்ற சொல்லுக்கு வந்து அது தமிழ் சொல், பிறமொழி சொல். அந்த அதுக்கான தமிழ் சொல்லாக அளவின்மை, அருமை, மிகப்பெருமை அப்படின்ற அழகான தமிழ் சொற்கள் கேட்டிருக்காங்க. கேட்குறது ரொம்ப அழகாக இருக்குது. பாட்டை கேட்டுட்டாங்க, நம்ம அடுத்த சொல்லுக்கு போகலாம். ஜிகர்தண்டா படத்துலேருந்து ஆண்டனி தாசன் மற்றும் கருவாயன் உங்களுடைய குரலில், ஆண்டனி தாசனுடைய வரிகளில், சந்தோஷ் நாரன் மியூசிக்கில் பாண்டி நாட்டு பாட்டு தான் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம். வித் பாரத் தமிழ் 102.3 மணங்கர் முழுமையாட்டம் கொண்டாட்டம்.
5: Yeah, I'm not going to be able to do it. I'm not going to be able to do it.

0: அஞ்சு மணி 50 நிமிஷத்தை நோக்கி ஓடிட்டு இருக்க அந்த நேரத்தில் கேட்டுருக்கோம் விவித் பாரதிய தமிழகம் 102.3 ஆட்டம் பாட்டம் கொண்ட இடத்துல அன்றாட நம்ம பேசக்கூடிய பிறமொழி சொற்களுக்கு தமிழ்ச்சொல் என்ன இருக்குன்றது தான் பேசிகிட்டு இருக்கோம். பம்பு செட் நீரக்கி மெயின் ரோடு தலைப்புச் சாலை அபாரம் அப்படின்னா அளவின்மை அருமை மிகப்பெருமைன்ற சொற்கள் சொல்லி முடித்தோம். நிறைய பேர் வாழ்த்துக்கள் மாலை வணக்கம் சொல்லியிருக்கீங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் நம்ம கேட்ட சொல்லுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. அபாரம் அளவின்மை பிரபாகரன் சொல்லியிருக்கிறாரு. சுகுணா தேவி பதில் சொல்லியிருக்காங்க. கமலாவரதன் பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கான பதில் சொல்லிட்டதால இவங்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்த சொல்லுக்கு போனோம்னா நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துருந்தீங்கன்னா விவித் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற முனூல் பக்கத்தில் போயிட்டு நான் கேட்கக்கூடிய சொற்களுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். இப்போ அடுத்த சொல்ல நான் கேட்கக்கூடிய சொல் என்ன அப்படின்னா ப்ரோக்ராம் அப்படின்னா நம்ம சொல்லிடுவோம். நிகழ்ச்சி நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இல்லையா ப்ரோக்ராம் அப்படின்ட்டு. அதிலே இந்த அஜெண்டா அப்படின்ற ஒரு வார்த்தைலாம் கேட்டுருவோம்ல. இப்போ இந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமில் என்ன அஜெண்டா, எனக்கு என்ன அஜெண்டா, உனக்கு என்ன அஜெண்டா அப்படி சொல்லுவோம்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குங்க அப்படி சொல்லுவோம்ல. ஸோ இந்த அஜெண்டா அப்படின்றத வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த வார்த்தை ஆங்கில வார்த்தை தான். ஸோ அதுக்கு தமிழில் எப்படி சொல்லலாம். இப்போ ப்ரோக்ராம் அப்படின்னா நிகழ்ச்சி நிரல்னு சொல்லிடுறோம். அதே அஜெண்டா அப்படின்னா ஏன்னா அந்த ப்ரோக்ராமில் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும்ல. ஸோ இந்த அஜெண்டா அப்படின்றத வந்து எப்படி தமிழில் சொல்லலாம் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ணுடைய நம்பர் 2952-0853 2952-0853 அப்படின்னு நம்பர் இருக்கும். அப்படி இல்லாட்டி 2838-9871 2838-9871 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு கரெக்டாக ஒரு பாட்டு ஒன்று போடணும் இல்லையா. 4 நிமிஷம் இருக்குது. விவித் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற முன்னூல் பக்கத்தில் போயிட்டு உங்கள் பதில்களை சொல்லலாம். அஜெண்டா அப்படின்ற சொல்லுக்கு வந்து தமிழில் எப்படி சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டக்குன்னு என்ன சொல்ல வரான் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் எங்கே நடக்க போகுது அப்படின்னா அந்த நிகழ்ச்சி நிரல்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். எதனாச்சும் நமக்கு ஒரு பேம்ப்ளெட் கொடுத்தாவோ இல்லை வந்து நம்ம ஒரு அதுக்கான விளக்கம் கொடுத்தாவோ போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ப்ரோக்ராம் அப்படின்றது நிகழ்ச்சி நிரல். ஆனால் அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அஜெண்டா, உங்கள் அஜெண்டா என்ன, இவங்க அஜெண்டா என்ன அப்படி சொல்கிறது. அந்த அஜெண்டா அப்படின்றத வந்து எப்படி நம்ம தமிழில் சொல்கிறது. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: பெருமாள்பட்டிலேருந்து ஜெயலட்சுமி பேசுகிறேன்.
0: பெருமாள்பட்டிலேருந்து ஜெயலட்சுமி.
1: ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட பேசுகிறேன்.
0: ரொம்ப நாள் கழிச்சு பேசுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி எனக்கும். சிறப்பு சொல்லுங்கள் ஜெயலட்சுமி.
1: நிகழ்ச்சி நிரல்
0: தானே. நிகழ்ச்சி நிரல் அது ப்ரோக்ராம் நிகழ்ச்சி நிரல். அஜெண்டா அப்படின்ற ஒரு சொல்லு இருக்குல்ல, அதுக்கு எப்படி சொல்றது? அது எனக்கு தெரியல. ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அது எனக்கு தெரியலங்க. இந்த ப்ரோக்ராம்ங்கிறதுக்கே நிகழ்ச்சி நிரல் எடுத்துட்டு வந்து நீ அதை வேற சொல்லி வச்சிருக்க போல இது அப்படின்ட்டு போயிட்டாங்க. வணக்கம் வித் பாரதி தமிழகம். வணக்கம்.
2: ஐயா வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: மதுரை
0: விஸ்வநாதன்.
2: விஸ்வநாதபுரம் ரமேஷ்.
0: விஸ்வநாதபுரம் ரமேஷ் சொல்லுங்க ரமேஷ்.
2: ஐயா நாங்க பொதுவா அஜெண்டான்றது வந்து தமிழ் படுத்தும் போது நிகழ்ச்சி நிரல்னே போடுறோம். ஆனால் அது என்ன திட்டமிடல்ன்ற மாதிரி கூட சொல்லிக்கலாங்க.
0: திட்டமிடல்
2: திட்டம் என்ன திட்டம்ன்ற மாதிரி.
0: என்ன திட்டம் ஆனா திட்டம் போட்ட மாதிரியே நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்றீங்களா?
2: நடக்கவே இல்ல இல்ல. அதாவது திட்டமிடல் என்ன திட்டமிட்டு இருக்கோம் இல்ல எது சம்பந்தமா இது சம்பந்தமா என்ன நம்ம பிளான் அப்படின்ற மாதிரி வரும். அஜெண்டான்
0: வரும். ஆனா அதுக்கு எப்படி ஒரே ஒரு சொல் சொல்றது?
2: ஒரே சொல் வந்து நாங்க ஆனா இதுவரைக்கும் நிகழ்ச்சி நிரல் தான் பயன்படுத்துறோம்.
0: ப்ரோக்ராம் நிகழ்ச்சி நிரல் தான். அஜெண்டாவுக்கு வந்து நிகழ்ச்சி நிரல்கள் நம்ம போடுவோம். அஜெண்டா அஜெண்டா அது பக்கத்துல தான் வரும். ஒரு நண்பன் மேல அஜெண்டா அஜெண்டான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அஜெண்டா அவன் ஞாபகம் வர மாட்டான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்களும் பதில் சொல்லலாம். அப்படி ஒரு ரெஃப்ரெஷை கொடுத்து ஃபேஸ்புக்கில் வந்து பார்ப்போமா யார் எங்கேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. நிறைய நண்பர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் எமோஜிஸ் அப்படிலாம் போட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் கொடுத்துருக்க எல்லாத்துக்கும். இப்போ யாரெல்லாம் பதில் சொல்லிக்கிங்களோ நிஜயமாக அவங்களோட பதிலை நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் லைக்ஸ் கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றிகளோட கமெண்ட்ஸும் இருக்குது. அப்படி ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி கமெண்ட்ஸை பார்க்கலாம். மதுரை சோ சண்முக சுந்தரம் செயல் திட்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை அழகாக பயன்படுத்தியிருக்காரு. ஆண்டனிராஜ் காட்டுப்பாகத்துலேருந்து அவரும் வந்து செயல் திட்டம் தான் சொல்லியிருக்கிறாரு.

எங்கெந்தது பார்த்து சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சி நிரல் பாபு முள்ளக்காடு, கருப்பொருள் பிரபாகரன், பாபு முள்ளக்காடு செயல் நிரல். ஆஹா, இன்னும் இந்த ஒரு வார்த்தை இருந்தது கண்டிப்பாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த சொல்ல சொல்லும்போது எவ்வளோ வார்த்தைகள் நமக்கு கிடைக்கிது பாருங்களேன். இந்த செயல் திட்டம், இல்லை வந்து ஒரு நிகழ்ச்சி நிரல், கருப்பொருள், கருப்பொருள்ங்கிற வார்த்தை, ஆமாம் அஜெண்டா அப்படின்னா அதோடைய கருப்பொருள் அப்படின்ற இடத்துல வந்துடுறோம் பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம நேயர்கள் வந்து கேட்குறது உடனே பதில் சொல்கிறாங்க பாருங்கள். இது கேட்குறதே அழகாக இருக்குது. ஸோ அஜெண்டா அப்படின்ற சொல்லுக்கு வந்து அழகான தமிழ் சொல்லாக என்ன கொடுத்துருக்காங்க அகராதின்னா, பனி நிரல். ஏதாவது ஒன்றும் ஒரு வேலை இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த செயல் திட்டம், கருப்பொருள் அப்படின்ற இடத்துக்கு தான் அது வருது. அழகான தமிழ் சொல்ல அஜெண்டா அப்படின்ற சொல்லுக்கு, ஆங்கில சொல்லுக்கு தமிழில் வந்து பணி நிரல் அப்படின்ற அழகான சொல் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம் நிகழ்ச்சி நிரல், அஜெண்டா, பணி நிரல் அப்படின்ற சொல்லோட கேட்ட சொற்கள் உங்களுக்கு பயனுள்ள தான் இருந்திருக்கோம் நம்பிக்கலாம். கால் பண்ணி பேசினேன். வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3 ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்தேன். வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டிருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளோட எங்கேயும் போயிட போகிறதுல. அடுத்து அவங்களை 8 மணிக்கு செய்தி அறிக்கை முடிஞ்சு நீ கோரியானில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை என்ன பண்ணோம், ஸ்டேட்யூண்டாக கேட்டிருக்கணும் வித் பாரதிய தமிழ் எஃப்எம் 102.3 மனங்கிற முழுமையான டப்டம் கொண்டாட்டமாக இந்த நேரத்தில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் தமிழ்ச்சல் விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தீங்க, விளையாண்டுட்டு இருந்தோம் யார் கூட, நான் உங்கள் நண்பன் உங்களிடம் ஆர்ஜி ஆனந்தே தான். இது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்கிற முழுமையான டம்டம் கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியில் நிறைவுப்படலாம். முண்டாசுப்பட்டி படத்துலேருந்து சான் ரோடன் அவருடைய மியூசிக்கில், சான் ரோடன் மற்றும் குழுவினர் குரலில், முத்தமிழ் அவருடைய வரிகளில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்க. வத்பார தமிழகம் 102.3 மனங்கிறர் முழுமையான டம்டம் கொண்டாட்டம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இந்த வேளை மாலை 6:44 இந்த மணி தொழில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில பக்தி மாலை நிகழ்ச்சியில இணைகிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக லவகுசா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: லீலா பி சுசீலா குரல்களில் ஏ மருதக்காசியினுடைய வரியில கே வி மகாதேவனின் இசையில் அந்த இனிய பாடல் லவகுசா படத்திற்காக கேட்டு முடித்தோம்.
1: 102.3 FM. திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: இந்த வேளை 6:54 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில பக்தி மாலையில் அடுத்த பாடல் ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் படத்திலிருந்து வருகிறது.

0: பி சுசீலாவின் குரலில் ஒலித்தது பாடல் ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் படத்திற்காக.
1: இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
0: ஆறு மணி எட்டு நிமிடம் 48 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தி மாலையில் அடுத்த பாடல் இளமை காலங்கள் படத்திலிருந்து.

0: பி சுஷீலாவின் குரலில் இளையராஜாவின் இதமான இசையில் இளமை காலங்கள் படத்திற்காக ஒலித்தது பாடல். ஆறு மணி 6:13 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.
0: பக்தி மாலையில் அடுத்த பாடல் ஷீரடி பாபா படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: கே ஜே யேசுதாஸ் குரலில் இளையராஜாவின் இசையில் ஷீரடி பாபா படத்திற்காக ஒலித்தது பாடல்.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: பி சுஷீலாவின் குரலில் வாலியின் வரியில் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணை இசையில் ஒலித்தது பாடல் பஞ்சவர்ண கிளி படத்திற்காக. ஆறு மணி 23:23 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.

ராஜேஷ் குரலில் ஜி தேவராஜன் இசையில் ஒலித்தது பாடல் பருவ காலம் படத்திற்காக. ஆறு மணி 27 நிமிடம் 12 நொடி, நிகழ்ச்சியின் நிறைவை எட்டிவிட்டோம். பக்தி மாலையில் நிறைவு பாடலாக கிருஷ்ணராஜ் குரலில் ஒலிக்கிறது பாடல் படைவீட்டு அம்மன் படத்திற்காக.

அகமாயி மணிமந்தர சேகரியே, ஆயி உமையானவளே ஆதிசிவன் தேவியரே. சமைத்தாய் சமயபுரம், சாதித்தாய் கண்ணபுரம், அந்த கண்ணபுரத்து எல்லையை விட்டு

0: கிருஷ்ணராஜ் குரலில் ராமநாராயணன் வரியில் ஒலித்தது பாடல் படை வீட்டு அம்மன் படத்திற்காக நாம் இதுவரை கேட்டு இணைந்து மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.
0: இனி மாலை 6:30 தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தாவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்துக்கு எதிரான உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 8 பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தாவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தாவேகா தலைவர் திரு விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுத்ததாகவும் அந்த சந்திப்பின்போது புதிய அரசு அமைவதற்கான பெரும்பான்மை ஆதரவு தாவேகாவிற்கு இல்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாவேகா தனிப்பெரும் கட்சி என்ற நிலையில் ஆதரவு கோராமல் காங்கிரஸ் கூட்டணி கடிதத்துடன் ஆதரவு கோரியதால் பதவியேற்க அழைப்பு விடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்று மத்திய அரசின் கூடுதல் வழக்கறிஞர் திரு சுந்தரேசன் ஆளுநருக்கு சட்ட ஆலோசனை வழங்கியுள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக ஆளுநர் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த சட்ட ஆலோசனை வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை திரட்டுவதற்கு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது. தாவேகாவுக்கு 112 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு மட்டுமே உள்ள நிலையில் பிசிக மற்றும் இடதுசாரி கட்சிகளிடம் ஆதரவு கோரி கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக பிசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினுடன் இன்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தின் போது இடதுசாரி கட்சி தலைவர்களும் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு திருமாவளவன், தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாலை கட்சிக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் அரசு அமைப்பது தொடர்பாக ஆளுநருக்கு எந்தவித அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என்று பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். மக்கள் தாவேகாவை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் அவர்கள் தங்களுக்கான ஆதரவை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆதரவு திரட்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் புதிய அரசை அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார். பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஓராண்டுக்கு முன்னர் பஹல்காமில் சுற்றுலாப் பயணிகள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவு நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி திரு ஜெய்சங்கர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கு திட்டமிட்ட செயல்பாடுகள் மூலம் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் நாட்டின் அமைதியை குலைக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒருபோதும் இந்தியா அனுமதிக்காது என்ற உறுதிப்பாட்டை மீண்டும் ஒருமுறை இந்நாளில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், ஓராண்டுக்கு முன்பு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது இந்திய படைகள் தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தி நம் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு கடுமையான பதிலடி கொடுத்ததாக கூறியுள்ளார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.

0: இது தொடர்பாக மத்திய அமைச்சரவை செயலர், மாநில தலைமைச் செயலாளர்கள் மற்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு மறு வாக்குப்பதிவு நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதால் அந்த தொகுதியில் மட்டும் நடத்தை நெறிமுறைகள் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிக்கான மறு வாக்குப்பதிவு இம்மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட்டு 24ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படவுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அடுத்த 8 நாட்களுக்கு பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் இருந்து தென்மேற்கு மத்திய பிரதேசம் வரை உள் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், மே 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, தேனி, கன்னியாகுமரி, சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல், மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: கோடை வெயிலின் தாக்கம் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தின் பல பகுதிகளில் நேற்று பெய்த மழையால் வெப்பம் ஓரளவு தணிந்துள்ளது. மதுரை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக இடிமின்னலுடன் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதாகவும் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடந்த 2 தினங்களாக மதுரை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் மக்கள் வெயிலின் தாக்கத்தில் இருந்து ஒருபுறம் தப்பித்தாலும் சாலைகளில் தேங்கிய மழை நீரினால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாயினர். பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் மாசி வீதிகளில் இவற்றை நாம் காண முடிந்தது. இதேபோன்று திருப்பரங்குன்றம், திருநகர், அவனியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக அவனியாபுரம் மாநகராட்சி அலுவலகத்தில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் இன்று மாநகராட்சி ஊழியர்கள் பணிக்கு வந்து செல்வதிலும், அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் அங்கு வாகனங்களை நிறுத்துவதில் பெரும் சிரமத்திற்கு ஆளாயினர். இதற்கிடையே அதிகாரிகளுக்கு இதுகுறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கழிவு நீர் உறிஞ்சும் வாகனம் மூலம் நீரை அங்கிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொண்டனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து தொடங்கியது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் நேற்று மாலை முதல் நள்ளிரவு வரை தொடர்ந்து மலைப்பகுதிகளில் மழை பெய்ததால் 5 அருவி மற்றும் சிற்றருவிகளில் மிதமான தண்ணீர் வரத்து வரத்துவங்கியது. இதன் காரணமாக பொதுமக்கள் கோடை விடுமுறையை கொண்டாடுவதற்காக குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதனால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. இருப்பினும் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம் அருவிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அதை விரைந்து முடிக்கவும் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர்வாசிகளும் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்த மழையால் உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 2 வார காலமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் திடீரென்று பெய்த மழையின் காரணமாக உப்பள பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முற்றிலுமாக பாதிப்படைந்துள்ளது. சேமித்து வைத்துள்ள உப்பை மழையில் இருந்து பாதுகாப்பாக வைப்பதற்காக தார்ப்பாய் கொண்டு மூடி வைத்துள்ளனர். மழையால் உப்பள தொழிலாளர்கள் வேலையிழந்துள்ளனர். மீண்டும் உப்பு உற்பத்தி செய்ய 1 வார காலமாகும் என உப்பள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில் தேரோட்டத்தில் 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமாரை வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 PM தொடங்குகிறது.

0: தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி, சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தாவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்துக்கு எதிரான உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகம், மேற்கு வங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 8 நாட்களுக்கு பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆறு மணி 40 நிமிடம் 33 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் நமக்கு வந்து இந்த மணித்துளியிலிருந்து இனி 7 மணி வரை நமக்காக இணைகிற இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். வழக்கமாக பூச்செடியோ இல்லை செடி கொடிகளோ காற்று அடித்தா ஆடும் அசையும், அப்படி எப்படி கொடி மாதிரி இந்தாண்டு இந்த ஆடிட்டு இருக்கும். அதையே பாட்டில் நம்ம மாற்றி சொன்னால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். பாட்டு வந்துட்டுருக்கு.

மலேசியா வாசுதேவன் குரலில், கண்ணதாசனின் வரியில், இளையராஜாவினுடைய இதமான இசையில அந்த இனிய பாடல் காளி படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 6:45 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில நிகழ்ச்சியில அடுத்த பாடல் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜானி படத்துல இருந்து ஒரு அட்டகாசமான பாடல் இந்த வேளையில.

0: சுஜாதாவின் குரலில் கண்ணதாசனுடைய வரியில இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில ஜானி படத்திலிருந்து அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM பாட்டுக்கு இதான்
0: ஆறு மணி 6:45 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் முகநூலில் பதிவுகளை போட்டு காத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் எட்டி பார்த்துருவோம். என் மேட்டுப்பட்டி கண்ணன் இனிய மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி மாலை வணக்கம் சொல்லி பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முகமது மியான் அவங்க வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அன்புராணி அவங்களும் வணக்கம், பாடல்கள் இனிமையாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ் அவங்களும் மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலை பட்டாபி இனி வழக்கமான நிகழ்ச்சியை கேட்கலாம், ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி, மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. தீட்டலம் டிசி ராஜேஷ் அவங்க வந்து ஓகேப்பா இனிமேலாம் ஜாலியாக இருக்கும் போல் இருக்கு அப்படிங்கிறத அவருமே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நெல்லை பாரதி அன்பான இனிய மாலை நேர வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதன் பிறகு எஸ் பழனி அவங்க வந்து மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி ரோஜா பூவு அப்படி இப்படி ரெண்டு பக்கம் லெஃப்ட் ரைட்டு அப்படி டான்ஸ் ஆடிட்டுருக்கு பூவு, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாபு முள்ளக்காடிலேருந்து இனிய மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து முள்ளக்காடுங்கிறது வந்திருக்காங்க. அதன் பிறகு சங்கர் எம் சங்கர் வந்திருக்காங்க, வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி நேருநகர்லேருந்து சங்கர் சொல்லியிருக்காங்க. பாட்டெலாம் நல்லாயிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதன் பிறகு மதுரை சோ சண்முக சுந்தரம் அவங்க வந்து இனிய மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாட்டு எங்கேயோ கேட்ட குரல் அப்படிங்கிற படத்துலேருந்து அந்த ஒரு அட்டகாசமான பாட்டு. ஸோ ஒரு பட்டு சிலை, அந்த பட்டு சிலையை கட்டிக்கிட்டு இப்போ முன்னாடி நிற்கிறாங்க, பாட்டு வந்துருச்சு.
2: பட்டு வண்ண சேலைக்காரி என்னை தொட்டு வந்த சொந்தக்காரி

மலேசியா வாசுதேவன் குரலில் பஞ்ச அருணாச்சலம் வரியில் இளையராஜாவினுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் எங்கேயோ கேட்ட குரல் படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம். 6:56 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் என் விருப்பம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். நிறைவு பாடலாக நிறம் மாறாத பூக்கள் படத்திலிருந்து பாட்டு.

0: ஜென்சி குழுவினர் குரல்களில் கண்ணதாசனுடைய வரியில் இளையராஜாவினுடைய இனிய இசையில் அந்த இதமான பாடல் நிறம் மாறாத பூக்கள் படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி என் விருப்பம்.
1: Yes, who is it?
2: Don.
3: Don.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: இந்த வேளை 7:24. இனி தொடர்வது
5: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
6: வானொலி ரசிகர்களின் மனதில் நீங்க இடம் பிடித்திருப்பது என்பது சாதாரண சாதனை அல்ல, அது உணர்வுகளின் உறவை உருவாக்கிய வெற்றியின் அடையாளம். வானொலி என்பது வெறும் தகவல் பரிமாற்றம் மட்டுமல்லாமல் மனிதர்களின் தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறி காலையில் விழிக்கும் தருணத்திலிருந்து இரவு உறங்கும் நேரம் வரையில் வானொலி அவர்களின் நண்பர்களாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து வருகின்றது. ஒரு வானொலி தொகுப்பாளரின் குரல், அவரது சொற்களின் இனிமை மற்றும் உண்மையான அணுகுமுறை, இவை அனைத்தும் ரசிகர்களின் மனதில் ஆழமாக பதியும். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பகிரும் ஒவ்வொரு கதையும் கேட்பவர்களின் உணர்வுகளோடு இணைந்து அவர்களுக்குள் நம்பிக்கை, நெருக்கம் ஆகியவை உருவாகின்றது. ஒவ்வொரு நாளும் தங்களின் நாளை வானொலியுடன் தங்களுடைய வாழ்க்கையினை தொடரும் நம் உணர்வில் கலந்த ரசிகர்களின் மனதிலிருந்து சில வார்த்தைகள்.
7: நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து பேசுகிறேன். எனது பெயர் புவனேஸ்வரி. நிறைய ஆண்டுகளாக வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதில் வரும் கதைகள், கவிதைகள், பாட்டு, ஆன்மீகம் தொடர்பான நிகழ்ச்சிகள், விவசாயம் தொடர்பான நிகழ்ச்சிகள், செய்திகள், கல்வி சம்பந்தமான செய்திகள், இவை அனைத்தையும் கேட்டு பயனடைந்து உள்ளேன். மேலும் எனக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை இருப்பதால் போன் யூஸ் பண்ணுவதை தவிர்க்கிறேன். அதற்காக வானொலி கேட்பதை நான் அதிகப்படுத்தியுள்ளேன். இதனால் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. பல அரிய விஷயங்களையும் நாட்டு நடப்புகளையும் வானொலி மூலமாக அறிந்து கொள்கிறேன். மனதுக்கு இதமாகவும் ஆறுதலாகவும் இந்த வானொலி உள்ளது.
8: என்னுடைய பெயர் டி ஜெயலட்சுமி. நான் அதியமன் கோட்டை டெய்லரிங் வேலை செஞ்சுட்டு வரேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தென்கட்சிக்கோ சாமிநாதன் அவர்களோட இன்டோர் தகவல் ரொம்ப பிடிக்கும். காலையில் கடைக்கு வந்தது உடனே எப்பம் ஆன் பண்ணாங்கன்னா மறுபடியும் போகிற வரைக்குமே நாங்கள் கேட்கும். 9 வரைக்கும் எப்பம் கண்டிப்பாக கேட்டுகிட்டே தான் இருக்கோங்க. அப்புறமா 4 ஒளிபரப்பு இருக்கிற விடை தேடு வினாக்கள் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டே இருக்கும். அது ரொம்ப விருப்பமாக ரொம்ப கேட்குவோங்க. அந்த நிகழ்ச்சிகள் வந்து கேட்குற டைம் வந்து வேறு எங்கேயுமே எந்த ஒரு மைண்டும் வராத முடிக்குமே உட்காந்து ஒரு மன நினைவோட கூட கேட்குவோங்க.
9: நான் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் மாலகபாடையிலேருந்து குமரேசன் பேசுகிறேன். நான் ஒரு விவசாயி. விவசாயி சொல்லும்போது நான் சிறு வயதுலேருந்து இந்த வானொலியை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். சிறு வயதில் நமக்கு அதிகம் வந்து பிரபலமான வானொலி எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல் இந்தியா ரேடியோ திருச்சி வானொலி தாங்க. அந்த திருச்சி வானொலியில் நம்ம கேட்டது வந்துங்க இந்த உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறையா அதெல்லாம் போடுவாங்க. அப்புறம் கேட்டிங்கன்னா நம்ம தென்கச்சையா சுவாமிநாதன் தகவல்கள்லாம் நிறையா பேர்லாம் கேட்டிருக்கோம். அப்புறம் இப்படியே இருக்கும்போது எங்கள் வீட்டில் எப்பவுமே வானொலி பெட்டி அப்போயே இருந்தது. ஆனால் நாங்களாம் வானொலி பெட்டி தான் அதுக்கு அப்பா வைப்பார், அதை நாங்கள் கேட்க தான் முடியும். நாங்களாம் போய் அதை எதுவும் தொடவும் முடியாது. அந்தளவுக்கு வானொலி பெட்டி ஒரு போலாவே இருந்தது நம்ம வீட்டில். நம்மளது தருமபுரி வானொலி பாகமாக கொண்டு வந்தாங்க. தருமபுரி வானொலி வரும்போது அதில் நிறைய விவசாய தகவல்கள்லாம் தினந்தோறும் கூறிக்கிட்டே இருப்பாங்க. தருமபுரி வானொலி வந்ததுனால நமக்கு விவசாய தகவல்களும் நிறைய, நான் விவசாயம் செய்யறதுனால எனக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாகவே இருக்கும். எந்த தகவல் வேணும்னாலும் நம்ம வானொலியில் நம்ம கேட்டுக்கலாம். பாடல்களும் நிறைய கொடுக்குறாங்க.
10: என்னோட பேரு சீதா. நான் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவி தான். எனக்கு எஃப்எம் கேட்குற பழக்கம் எப்பிருந்து வந்தது அப்படின்னா, நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும் போதே எங்கள் வீட்டில் எஃப்எம் ரொம்ப சவுண்டாக வச்சுட்டு நாங்கள் வெளி வேலைகளாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி செஞ்சிட்ருப்போம். அப்படி நாங்கள் வேலை செய்யும்போது எங்களுக்கு வேலையினால் ஏற்படுற களைப்பும் தெரியாது.

இதே மாதிரி நாங்கள் எஃப்எம்ஐ கேட்டு ரசிச்சுக்கிட்டு எங்களுடைய வேலைகளை செய்வோம். எல்லா நிகழ்ச்சிகளுமே பொழுதுபோக்குக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எஃப்எம்லேருந்து வர ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே ரொம்ப உபயோகமானதாகவும் மாணவர்களுக்கு ரொம்ப அவசியமானதாகவும் இருக்குது. எஃப்எம்ல ஒழிக்கக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காலை 6:55 ஒளிபரப்பக்கூடிய மழலை மொழி நிகழ்ச்சி ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரோட குரலை நம்ம கேட்டுட்ருக்கோம். நம்மளோட குரலையும் சாமானிய மக்களுடைய குரலையும் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கறது வந்து எஃப்எம் கொடுத்துட்டு இருக்கு. மழலை முகலி நிகழ்ச்சியில அழகா அந்த சின்ன குழந்தைங்க ஒரு பாடலாக இருக்கட்டும், ஒரு கதையாக இருக்கட்டும், அவ்வளவு அழகா சொல்லுவாங்க. அதை சொல்லி முடிச்ச உடனே அதுல இருக்கக்கூடிய நெறியாளர் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு பெரிய ஆளான பிறகு நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு. அந்த குழந்தைகள் சொல்ற ஒவ்வொரு விஷயமே அவ்வளவு ஒரு அழகானதா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாம செய்திகள், தேர்வு செய்யப்பட்ட மிகச்சிறந்த செய்திகளை வந்து எஃப்எம் வந்து கொடுக்குது. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுடைய அந்த சிந்தனைகள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு அந்த சிந்தனையை நிறைவு செய்யும் போது நகைச்சுவையோடு முடிப்பாரு, அது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பக்கூடிய விடை தேடும் வினாக்கள் முக்கியமான தகவல்களை எல்லாம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். நீங்கள் கேட்டவையில நம்மளுடைய குரலோட நமக்கு பிடிச்ச பாடல் மட்டும் இல்லாம எல்லாருக்கும் பிடிச்ச பாடல் எஃப்எம்ல ஒழிக்கும் போது ரொம்ப ஆனந்தமா அதையெல்லாம் கேட்டு ரசிப்போம். விவசாய அரங்கத்துல கொடுக்கப்படுற விவசாய குறிப்புகள், அந்த கால்நடை வளர்ப்பு பற்றிய குறிப்புகள் எல்லாமே உபயோகம் உள்ளதா இருக்கு மக்களுக்கு.

0: என்னுடைய பெயர் செந்தமிழ் செல்வி. என்னுடைய ஊர் மாக்கனூர். நான் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறேன். என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் தருமபுரி எஃப்எம் 102.5 கேட்பது வழக்கமாக உள்ளது. இதில் ஒளிபரப்பப்படக்கூடிய பல நிகழ்ச்சிகள் என்னை மிகவும் கவர்ந்தவை. அதில் முதலாவதாக மழலை மொழி. இதில் அரசு பள்ளி மாணவர்களினுடைய பல்சுவை நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. அவர்களினுடைய மழலை மொழி கேட்பதற்கு மிகவும் இனிமையாக உள்ளது. இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிக அருமை. அடுத்ததாக செய்திகள். தேசிய மற்றும் மாநில செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. வயல்வெளி விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் புதிய தொழில் தொடங்கவும் உதவிகரமாக இந்நிகழ்ச்சி உள்ளது. பெண்களின் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் விதமாக பூவே பெண் பூவே நிகழ்ச்சியானது உள்ளது. பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு மிகவும் உதவிகரமாக உள்ளது. அடுத்து மருத்துவ மலர். மருத்துவருடன் நேரடியாக தொடர்பு கொண்டு நோய் பற்றிய பல தகவல்களை தெரிந்து கொள்ள மிகவும் பயனுள்ளதாக இந்நிகழ்ச்சியானது உள்ளது. பக்தி மாலை நிகழ்ச்சி. இந்த பக்தி மாலை நிகழ்ச்சியின் மூலம் பழங்கால வரலாற்று கோயில்களை அறிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் பழைய புதிய மற்றும் மனதிற்கு இதமான பாடல்கள் வேலை செய்யும் நேரங்களில் மக்களுக்கு களைப்பு போக்க பயனுள்ளதாக உள்ளது.
1: சிவப்பிரகாசம், ஆசிரியர் வெண்ணாமல். நமது மண், நமது கலாச்சாரம் மற்றும் நம் மக்களின் அன்றாட தேவைகளை சுமந்து வரும் ஒரு சமுதாய பாலம். 90களில் வானொலி என்பது செய்திகளை அறியும் சாதனம் மட்டுமல்ல, அது ஒரு தோழன். இன்று வானொலிகள் அந்த தோழமையை உள்ளூர் செய்திகளுடன் கலந்து கிராமங்கள் மற்றும் நகரங்களின் இதய துடிப்பாக மாறியுள்ளன. எளிய மக்களுக்கு எளிய மொழியில் தகவல்களை தருகிறது.

மேலும் விவசாய தகவல்கள், வானிலை மாற்றங்கள், பயிர் சாகுபடி முறைகள், சந்தை நிலவரங்கள் என விவசாயிகளுக்கு தேவையான அத்தனையும் இங்கு கிடைக்கும். கல்வி மற்றும் ஆரோக்கியம், பள்ளி மாணவர்களுக்கான கல்வி பாடங்கள், சுகாதார விழிப்புணர்வுகள் மற்றும் உள்ளூர் மருத்துவர்களின் ஆலோசனைகள். அதேபோல் சமூக விழிப்புணர்வு, பெண் கல்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் உள்ளூர் பிரச்சனைகள் குறித்த விவாதம். மாற்றத்தின் குரல், ஒரு சிறிய சமுதாய வானொலி எஃப்எம் போன்ற அலைவரிசை மூலம் ஒரு பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். பாட்டு பாடும் திறமை உள்ள ஆனால் வாய்ப்பு இல்லாத உள்ளூர் கலைஞர்களுக்கு இது ஒரு மேடை. பெண் ஆளுமை, பெண்களே தொகுப்பாளர்களாக இருந்து பெண்களின் பிரச்சனைகளை எடுத்துரைக்கும் ஒரு தளம். வானிலை எச்சரிக்கை, புயல் அல்லது கனமழை நேரங்களில் உள்ளூர் மக்களுக்கு துல்லியமான

0: செய்யலாமா, உங்களோட யோசனை என்ன, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல உள்ளவங்க பெரியவங்கள்ட்ட தான் நான் வந்து பகிர்ந்துக்குவேன். அவங்களுக்கு முன்னறிவு அவங்களுக்கு இருக்கும், அனுபவம் இருக்கும் இல்லையா. அதனால வந்து அவங்ககிட்ட கேட்டோம்னா சில இது சொன்னாங்கன்னா அதன்படி நம்ம நம்மளோட யோசனையும் சேர்த்து அதோட நம்ம வந்து செஞ்சோம்னா நல்லா வெற்றி பெறலாங்கிறது என்னுடைய.
1: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம், மித் பாரத் தமிழகம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்
2: சார். திருநெல்வேலி கணபதி சார்.
1: சொல்லுங்க கணபதி சார்.
2: எதுவாக இருந்தாலும் சார், வீட்டு பண்டிகை வீட்டு எதுவாக இருந்தாலும் விசேஷம் என் ஃப்ரெண்டுங்களாக தான் சார்.
1: ஃப்ரெண்டுங்கள்ட்ட
2: தான். ஆமாம் சார், ட்ரெஸ் எடுக்க இருந்தாலும் சரி, என் வீட்டில் எடுத்து கொடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நான் ஃப்ரெண்டுங்களாக முதல்ல
1: டே இன்றைக்கி ட்ரெஸ் எடுக்க போகிறேன், என்ன வரேன், நீயும் வரியா அப்படின்ற மாதிரி. ஆ
2: சார், அதே வந்து
1: அவர் வந்து இல்லை எனக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்றவரா. முதல் படலா காதல் கொண்டேன் படத்துல இருந்து ஆரிஷ் ரகவேந்தர் அவருடைய குரல்ல யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல படம் வந்துட்டு இருக்கு. நான் முத்துக்குமார் வரிகளை கேட்டாங்க, தொடர்ந்து பேசலாம். நீ கோரினால இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், எதனா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா முதல்ல யார்கிட்ட, முதல்ல தாண்டி யார்கிட்ட பகிர்ந்துப்பீங்க? டக்குன்னு ஞாபகம் இல்லை பாருங்க, நிறைய பேர் அண்ணன், ஃப்ரெண்ட்ஸு, மனைவி, அப்புறம் வந்து பெரியோர்கள், என்னை விட வயசில் மூத்தவங்க, அவங்ககிட்டலாம் நான் பகிர்ந்துப்பேன், ஷேர் பண்ணிப்பேங்கன்றாங்க. நீங்களும் ஷேர் பண்ணலாம், பாட்டு கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: கேட்டிருக்கோம். நீ கூறினால் வெத்பாரி தமிழகம் 102.3 பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான தருணங்கள் நிகழ்வுகளை முதல்ல யார்கிட்டெல்லாம் வந்து ஷேர் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து டிசி ராஜேஷ் தீட்டாளம் சொல்லியிருக்கிறாரு, குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவி மனைவியிடம் தான் பகிர்ந்துப்பேன், அன்னைக்கிலேருந்து இன்றைக்கு வரையும் மாறவே இல்லை அந்த ராஜேஷ், நோட் பண்ணிக்கிங்க அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாரு. பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, முக்கியமான நிகழ்வில் முதல்ல வந்து எங்கள் அம்மா கிட்ட தான் நான் சொல்லுவேன், அவங்க கிட்ட தான் முதல்ல போய் சொல்லுவேன் அம்மா அப்படின்னு சொன்னவொடனே அவங்க நான் அப்படி வாரத்தை வர்றதுக்கு முன்னாடி தம்பி ஏதோ நல்ல விஷயத்தோடு தான் வந்திருக்க அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க அம்மா கிட்ட தான் நான் சொல்லுவேன் சொல்லி பிரபாகரன் சொல்லியிருக்கிறாரு. பிரேம்நாத் பிரேம் வந்து 1977 கொஞ்சம் வரலாறு பின்னோக்கி போனீங்கன்னா, எஸ்எஸ்எல்சி தேர்விலே எனக்கு ரிசல்ட் வந்துச்சு, நாளைக்கு 12th ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்எல்சியில் வந்து என்னோடய ரிசல்ட்டு வரும்போது அதை வந்து எங்கள் அம்மா கிட்டே தான் ஃபஸ்ட்டு போய் நான் சொன்னேன், அம்மா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு. அது இந்த நேரத்தில் நினைவிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான நினைவுகள் வந்து முன்னாடி அம்மா கிட்டே சொல்லிகிட்டு இருந்தேன், அப்புறம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் வந்து இல்லத்தரசியிடம் கூறுவேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுதான் நடக்கும். பாபு முழக்காடு வாழ்த்துக்கள் வணக்கம், நிறைய நேர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் எமோஜிலாம் போட்டிருக்கீங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் வந்து முக்கியமான முடிவு நிகழ்வுலாம் நடக்கும்போது முதல்ல வந்து மனைவி கிட்ட தான் கூறுவேன், ஸோ அதுதான் சரி கூட அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. நேர் ஒருத்தர் லைனில் இருக்காரு, பேசலாம், என்ன சொல்கிறாரு ஏது அப்படிங்கிறத. வணக்கம் விபத் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து, எப்படி இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க ஹேமலதா.
1: இதைத்தான் எதிர்பார்த்து காத்திருந்தோம் நாங்க.
0: அப்படியா?
1: நாங்க வந்து முதல்ல எஃப்எம்ல ஷேர் பண்ணிப்போம் எங்களோட சந்தோஷத்தை. அதுக்கப்புறம் என்னோட உயிர் தோழி வசந்தி, அவகிட்டதான் எதுவா இருந்தாலும் முதல்ல கேட்டுக்குவோம். ஒப்பீனியனா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் வசந்தி கிட்டதான் கேட்டுக்குவோம், சொல்லுவோம் சார். அவங்களும் எனக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபேமிலியில இருக்கவங்க கிட்ட எல்லாம்
0: வசந்தி அவர்களிடம் தான் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிப்பீங்க.
1: உயிர் தோழி, உற்ற தோழி, உடன் கிடவா சகோதரி எல்லாமே அவங்க தான். எனக்கு எஃப்எம் எப்படியோ அது மாதிரி, அவங்களும்
2: பசங்களை
0: கூப்பிட்டு தம்பி என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவீங்க விஷயங்கள் எல்லாம். ஓகே.
2: அவங்களுக்கு கல்யாணம் 2 ஆயிடுச்சு. அவங்களுக்கு நல்லது கெட்டது விவரம் தெரியும் அவங்களுக்கு. கூப்பிட்டு உட்காந்து சொல்லுங்க.
0: ஓகே. வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
3: ஹலோ
0: சொல்லுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: கோயம்புத்தூர்ல இருந்து பாத்திமன் சார். நல்ல
0: சொல்லுங்க பாத்திமன் சார், நான் இருக்கேன்.
3: அதாவது ஃபர்ஸ்ட் வந்து

0: ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நல்லா பகிர்ந்துப்பேன், எது வந்தாலும் பேசிப்பேன். மேரேஜ் ஆன உடனே இப்ப வைஃப் கிட்ட தான் பகிர்ந்துப்பேன் சார்.
1: அப்படியா? ஆமா சார். ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச முடியறது இல்லையா?
0: இப்ப பேசுறேன் சார். அப்ப இப்பவும் பேசுறேன் சார்.
1: பேசுறீங்களா?
0: ஆமா, என் பையன் ஆட்டோல எல்லாத்தையும் வராரு, ஸ்கூலுக்கெல்லாம் கூட்டிட்டு வர்றாரு. அந்த பத்து விட்டு போச்சு, டச் விட்டு போச்சு, திருப்பி பழைய ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்.
1: டச் டச் போன் இருக்கு, ஆனா டச் விட்டு போச்சு. என்ன சொல்லிருக்காருன்னா, நான் சார் என் வாழ்க்கையில வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து மகன் மருமகள் இவங்க கிட்டதான் சார் பகிர்ந்துப்பேன். சீர்காழியிலிருந்து கிருஷ்ணன் தென்பாதின்னு போட்டிருக்கிறாரு, அவர் வந்து என்னுடைய மகன் மருமகள் இவங்க கிட்டதான் நான் சொல்றது வழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஆண்டனிராஜ் காட்ட பக்கத்துலேருந்து முன்னாடி திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் அதாவது காமு காப்பி கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் கல்யாணத்துக்கு முன் நண்பர்களிடம் இப்போது வீட்டாரிடம் சிம்பிளாக முடிச்சிட்டாரு. வணக்கம் வித் பாரத் தமிழகம். வணக்கம்
2: ஆதித்ய ஆனந்த் அவர்களுக்கு இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
2: அடையாளம்பேட்டிலிருந்து
1: நடக்கும்போது நல்லது கெட்டது அப்படின்னும் போது அவங்கள்ட்ட
2: சாலினி சங்கீதா மூணு பொண்ணு என் மனைவி மூணு பேர் நாலு பேரும் கேட்டா
1: கோவில் படத்துல புயலே புயலே பாட்டு கார்த்திக் மற்றும் மகத்தி உங்களோட குரல்ல ஸ்னேகன் வரிகள் ஆரிஜர் மியூசிக்ல வந்துட்டு இருக்கு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: கேட்டிருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 பேசிகிட்டு இருக்கோம். நீ ஒரு நல்ல உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் யார்கிட்டலாம் பகிர்ந்துப்பீங்க, ஷேர் பண்ணிப்பீங்க அப்படின்றது தான் நல்லது கெட்டது இதெல்லாம் நான் இவங்கள்ட்ட தான் சொல்லுவோம்ப்பா பேசுவோம்ப்பா அப்படின்றத நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், வித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் சார், திருப்பத்தூர் மாவட்டம் பீமகுளம், சிவகுமார்.
0: சிவகுமார் சொல்லுங்கள். சிவகுமார் சார்,
1: வணக்கம்,
0: வித் பாரதி தமிழகம். ஓகே, லைன்ல வந்து கட் ஆயிட்டாங்க. நிறைய நண்பர்கள் வந்து வாழ்த்துக்கள், வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்லாம் போடுறீங்க. வணக்கம் வித் பாரதி தமிழகம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: மேடவாக்கத்துல இருந்து சித்ரா சார்.
0: மேடவாக்கத்துல சித்ரா சொல்லுங்க. சித்ரா,
2: ஆமா சார், நான் வந்து எங்க குடும்பத்தினரோட பகிர்ந்துக்கிறேன் சார்.
0: குடும்பத்தினரோட எப்படி சாப்பிடும் போதா?
2: ஆமா சார்,
0: அப்படி சாப்பிட்டுட்டு. ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரதி தமிழகம். வணக்கம் சொல்லுங்க. சொல்லுங்க கலா. வணக்கம் வித் பாரதி தமிழகம். சொல்லுங்க. சொல்லுங்க சந்திரசேகர்.
3: ஐயா, நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னுடைய பெற்றோர்கள் அம்மா அப்பா கிட்டதான் ஷேர் பண்ணிப்பேன். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னா எங்க இருந்தாலும் அம்மாக்கு கால் பண்ணி, அப்பாக்கு கால் பண்ணி, அவங்க கிட்ட சொல்லி ஷேர் பண்ணும் பொழுது மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். சில சமயங்கள் அவங்க எனக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ், இப்படி பண்ண அப்படி பண்ண அந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுனால அவங்க கிட்ட பகிர்ந்துக்குவேன் சார்.
0: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
4: நுங்கம்பாக்கம் டேங்க் பேன் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன்
0: பேசுறீங்கம்.
4: என் மனைவி கிட்ட தான் சொல்லுவேன் எல்லா விஷயத்தையும்.
0: அதெல்லாம் சொல்லுவீங்க இல்லப்பா, வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு.
4: ஆமா ஆமா ஆமா.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
4: நன்றி சார், நன்றி.
0: நன்றி. சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்கல்ல, வீட்டில் மனைவி, அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில பேர் வந்து இன்ட்ரோவர்ட்டான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு ஜோனில் அவங்க நண்பர்களோட இருக்கும்போது பார்த்தா நீயாடா இப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். சில

0: வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அப்படியே ரொம்ப அமைதியாக அப்படியே சைலண்ட்டாக அப்படியே போனோமா வந்தோமா அப்படி இருப்பாங்க. வெளியில் பார்த்தா அப்படி இருப்பாங்க. சில பேர் வெளியில் அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே பார்த்தா அப்படியே அப்படியே ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு ஒருத்தர் கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட நம்ம கண்டிப்பாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: சென்னை பேருங்களேருந்து வள்ளி பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்கள் வள்ளி மேம்.
1: எதுனால என் பசங்கள்ட்ட தான் ஷேர் ஷேர் பண்ணுவேன்.
0: எதுனால தான் பசங்கள்ட்ட தான்
1: பசங்க தான் பர்மிஷன் கொடுக்கலாம்.
0: வீட்டுக்காரு அவங்கள்ட்ட கேட்டீங்களா?
1: ரெண்டு
0: பக்கம் இப்ப எவ்வளவு அழகா ஜெனரேஷன் மாறுது பாத்தீங்களா. பசங்க அப்பா அம்மா கிட்ட அட்வைஸ் கேட்கறது, இப்போ அந்த அப்பா மக்களும் பசங்க கிட்ட அட்வைஸ் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஏற்றுக்கிற அந்த மனநிலை இருக்கு பாருங்க. சூப்பர் பாட்டு வந்துட்டு இருக்கு. விசில் படத்துலேருந்து சீனிவாஸ் மற்றும் சின்மை எங்களோட குரலில் கபிலன் வரிகளில் டிஎம் அணை செய்யல கேட்டுவாங்க. தொடர்ந்து பேசலாம்.

0: எட்டு மணி 37 நிமிஷத்தை நோக்கி ஓடிட்டு இருக்க அந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கோம். நீ கூறினாலும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது முக்கியமான விஷயங்களை வந்து யார்கிட்ட வந்து முதல்ல பகிர்ந்துப்பீங்க, யார்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க அப்படின்றத முதன் முதல்ல இல்லை யார்கிட்டலாம் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம், வித் பார்த்த தமிழகம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம், நான் புதுவனையிலிருந்து புஷ்பா பேசுறேங்க.
0: சொல்லுங்க புஷ்பா மேம்.
1: நான் எங்க வீட்டுல தான் எல்லாரும் கலந்து பேசிப்போம். இது ஒண்ணு இருந்தாலும்
0: எதா இருந்தாலும்
1: ஆமாங்க,
0: பக்கத்து வீட்டுல எல்லாம் கிடையாது.
1: ஆஹா, பக்கத்து வீட்டுல எல்லாம் யாருக்கிட்ட நம்ம கதை எல்லாம் சொல்லக்கூடாது இல்ல, நல்லதே கெட்டது நம்மளோட பண்ணி.
0: அதனால நம்ம கிட்டே இருப்போம்.
1: ஆமா, நமக்குள்ள என்ன இப்படி போயிடும், அடுத்தவங்க கிட்ட சொன்னா அது ஒரு பெரிய ஒரு இதாகும்.
0: நிறைய பேர் பேஸ்புக்ல வந்து எமோஜி வாழ்த்துக்கள் அப்படிலாம் போட்டுருக்கீங்க, எமோஜி வாழ்த்துக்கள் போட்டுருக்க எல்லாத்துக்கும் நன்றிகள். அடுத்ததா நேயர் வணக்கம், வித் பார் தமிழ்ஃபம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: புரசேவாக்கம் சௌந்தரராஜன்.
0: சொல்லுங்க சௌந்தரராஜன் சார்.
2: சார், நீண்ட இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி கேட்க ரொம்ப மகிழ்ச்சி சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சி
2: மகிழ்ச்சி. என்னுடைய விஷயங்கள்ல என்னுடைய இதெல்லாம் வந்து என் நண்பன் கிட்ட தான் சொல்லு.
0: நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னேன் பாருன்ற மாதிரி.
2: மிக்க மகிழ்ச்சி சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. லைன்ல வந்து டக்குன்னு கட் ஆகிட்டாங்க. குடும்பத்தில் தான் ஷேர் பண்ணிப்பேன். நச்சுப்பிள்ளை அன்பின் காரைக்கால் நிறவி NMP நச்சுப்பிள்ளை அவர் குடும்பம்னு போட்டிருக்காரு. குடும்பத்தில் ஷேர் பண்ணிப்பாரா இல்லை அவங்க குடும்பமாக மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. இந்த பத்திரிகைலாம் போடுவாங்கள்ல ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு, திரு அல்ல திருமதி மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் பேரை போட்டு அன் ஃபேமிலின்னு அதிலே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்கிறாரு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம என்ன தான் பண்ணாலும் சில விஷயங்களெல்லாம் வந்து நம்ம யார்ட்டையாச்சும் பகிர்ந்துக்கும் போது தான் நமக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், அதுலேருந்து ஒரு புதுசாக ஒரு ஐடியா கிடைக்கும். பகிர்ந்துக்கும் போது ஓ இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும்ல. அப்படி யார்ட்டையாச்சும் ஷேர் பண்ணால் தான் நமக்கு வந்து அதுலேருந்து ஒரு யோசனை கிடைக்கும், இல்லை நம்ம அதுக்குள்ளேயே நின்றுட்டுருப்போம். அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை யார்ட்டெல்லாம் பகிர்ந்துப்பீங்க? வணக்கம்.
3: வணக்கம், அரியலூர் மாவட்டம் இடை.
0: ஓகே, லைனில் வந்து டப்பனு கட் ஆகிட்டாங்க. ஸோ யார்டெல்லாம் பகிர்ந்துப்பீங்க அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்தால் பாடல் வந்துட்டுருக்கு. ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் எங்களோட குரலில் ரன் படத்துலேருந்து வித்யாசாகரோட மியூசிக்கில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம். விபத் பாரதிய தமிழ் 102.3 மனங்கள் முழுமையான கொண்டாட்டம்.

8:45 நிமிஷத்தை நோக்கி ஓடிட்டு இருக்க அந்த நேரத்தில் நீ கூறினால் புத்பார் தமிழகம் 102.3 கேட்டு இருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை யார்கிட்டலாம் நீங்கள் பகிர்ந்துப்பீங்க, முதல்ல யார்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்றத தான் பேசிகிட்ருக்கோம். முடிவுகள் எடுக்கிறத பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க, பட் நடந்த முடிவுகளை நம்ம யார்கிட்ட சொல்லுவோம்? இப்போ வந்து ஒரு வேலை கிடச்சிருக்கு, ஒரு ரிசல்ட் வந்திருக்கு, இல்லை வந்து நான் இது வாங்கியிருக்கேன் அது வாங்கியிருக்கேன், இல்லை வந்து இந்த ஃப்ளாட் வந்து வந்திருக்கு, அந்த இடம் ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம முடிவு எடுப்போம்ல. ஸோ முடிவு எடுக்கிறதாகட்டும் நிகழ்வுகளாக இருக்கட்டும், அதை யார்கிட்ட பகிர்ந்துப்பீங்க அப்படின்றது தான் பேசிகிட்ருக்கோம். நிறைய நண்பர்கள் ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும்பொழுது சென்னியப்பன் கவுந்தப்பாடியிலேருந்து மனைவி குழந்தைகளுடன் ஆலோசித்து அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசித்து ஒரு முடிவெடுப்பேன் அப்படின்ற மாதிரி சென்னியப்பன் வந்து சொல்லியிருக்கிறாரு. மனைவி குழந்தைகளுடன் தான் ஆலோசித்து முடிவெடுப்பேன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம எதனா ஒன்றுனா ஒரு குழப்பத்தில் இருந்தாலும் ஒரு நிகழ்வு நமக்கு நடந்தாலும் யார்ட்டையா சொல்லணும், நான் யார்ட்டையா

0: சொல்லியே அவனையா சம்பளம் எனக்கு இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்களா இல்லையா அப்படி லைட்டாக. பொதுவாக வந்து நம்ம சேலரி கேட்கும்போதே நம்மளை நிறைய பேர் இப்போ எதனாச்சும் ஒரு சேலரி வாங்குறோம்னு வச்சுக்கலேன், கம்பெனியில் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறாங்களோ இல்லையோ நம்மளெல்லாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட சேலரி வந்து ஒரு 47,000 இல்லை ஒரு 46,000, தம்பி என்னப்பா சொல்கிற அப்படின்னா பொதுவாக சொல்கிறேங்க பொதுவாக. அப்படி இருக்கும்போது நம்ம வெளியில் யாராவது சொந்தக்காரங்க அப்புறம் என்ன மாதம் சம்பளம் எப்படி எப்படின்னா வருது அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது ஒரு 50 ரூபா வரும் அப்படின்றோம். அந்த 4,000 நம்மளே கம்பெனி தராங்களோ இல்லையோ நம்மளாக ஏற்று ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்லி நம்ம ஷேர் பண்ணிப்போம், ஆனால் நம்ம நண்பர்களுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஏன்னா மாதம் எவ்வளோ வருது போது விடுறது அவங்களுக்கு தெரியுமா இல்லையா. அந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து யார்கிட்ட வந்து நீங்கள் ஷேர் பண்ணிப்பீங்க? அடுத்த நேர் வணக்கம் வித் பாரத் தமிழகம் யாரங்க வந்து பேசுகிறீங்க? வணக்கம், முரளி எங்கேருந்து பேசுகிறீங்க சார்?
1: நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் உங்களுடைய அழைப்பை
0: ஹோல்டில் வைத்துள்ளார்.
1: தயவு செய்து லைனில் காத்து.
0: ஏதோ ஜிபே பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஹோல்டில் போட்டு. ஸோ வந்து நிறைய நண்பர்கள் வரீங்க லைனில் இருக்கீங்க, அப்புறம் ஹோல்டில் போட்டுறீங்க. ஒரு நிமிஷம் தான் அவன் பேசுறதுக்கு. அப்படி பேசிட்டு போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து முக்கியமான நிகழ்வுகள் தருணங்கள் இதெல்லாம் நடக்கும் பொழுது வந்து அதுவும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொண்ணு மாப்பிள்ளை இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகுதுன்னா ஏய் யார்கிட்டையும் சொல்லிடாதரா போய்கிட்டு இருக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் அநேகமாக இந்த இடம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன்னு நினச்சி அப்புறம் திரும்பி என்னைக்கே திரும்பி பாப்பா பொண்ணையோட மாப்பிள்ளையோட பார்க்குறதுக்கு போகும்போது சொன்னான் டே இருடா நீ வேற ஏடா அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளேயே சொல்லிட்டேடா யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லி வச்சுருந்தேனே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல மாதிரி. ஆனால் நம்ம முக்கியமானவங்கள்ட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம்
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: மீரா.
0: சொல்லுங்கள் மீரா மேம்.
2: முக்கியமான முடிவுன்னா என்னுடைய 3 பசங்கள்ட்டையும் கன்சல்ட் பண்ணியிருக்கேன் சார் முடிவெடுத்து.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் நந்திபா கோபாலகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன் சார்.
3: சார் நான் எது இருந்தாலும் சார் எனக்கு வேலை கிடைச்சது வீடு கட்டுறது எல்லாமே மனைவி தான் சொல்லுவோம் சார்.
0: நான் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவீங்க.
3: ஆமா சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார்,
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம் சார், முருகன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க முருகன் சார். அழகி படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கார்த்திக் மற்றும் பவதாரணி இவங்களோட குரல்ல, இளையராஜா அவருடைய இசை வரிகள்ல பாடல் வந்துட்டு இருக்கு, ஒளியிலே தெரிவது தேவதையா. பாட கேட்டுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம். பத் பாரதி தமிழ் 102.3 மணங்கிற யாரும் கொண்டாட்டம்.

0: 8:53 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைய பகுதியை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் தாத்தா பாட்டி அவங்கக்கிட்ட பேசி நிகழ்வு ஒளியும் பகிர்ந்துப்போ முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நான் அவங்கக்கிட்ட கேட்டு முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அறந்தாங்க ஐயப்பன். வணக்கம், வித் பார் தமிழகம் இறங்கிருந்து பேசுறீங்க. ஓகே, லைன் வந்துட்டு கட் ஆகிட்டாங்க. நிறைய நிகழ்வுகள் நம்ம லைஃப்பில் டெய்லி நடந்துட்டு இருக்கோம். அது முக்கியமான நிகழ்வுகள் வந்து வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு தாட்டி நடக்கும். இதெல்லாம் யார்கிட்ட பகிர்ந்தது போ? வணக்கம்,
1: ஹலோ, கேக்குதுங்களா?
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மதுராந்தகத்திலிருந்து பேசுறேன், ரம்யா.
0: ரம்யா, சொல்லுங்க ரம்யா மேம்.
1: எனக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணி பேசினதுக்கு.
1: நீங்க கேக்குற கேள்வி
0: என்னடா கேள்வி கேக்குற அப்படின்றீங்களா?
1: இல்ல, யாருக்கு ஷேர் பண்ணீங்கன்னு
0: கேக்குற. யார்கிட்ட பகிர்ந்து பீங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம்? நிறைவு படலாம் அறிந்த முறையான படத்துல இருந்து சத்யன் மற்றும் சின்மை உங்களுடைய குரல்ல யுவன் சக்கரராஜ் மியூசிக்ல தான் பாட வந்துட்டு இருக்கு. பேசிட்டு இருந்தோம் நீ கோரி நாள்ல. இன்னைக்கு நம்ம பாவிஜயங்களுடைய குரல்ல உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அவருடைய வரிகள்ல அறிந்த மரியாதை படத்துலேருந்து பாட இருந்துட்டுருக்கு. ரொம்ப அழகாக நிறைய நேர்கள் கால் பண்ணி அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை யார்ட்டெல்லாம் பகிர்ந்து போகும்படி சொன்னாங்க. கால் பண்ணி பேசினேன். வித் பாரத் தமிழகம் 102.3 கேட்டுட்ருக்கேன். ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளோட தொடர்ந்து பேசலாம். இந்த நேரத்தில் கேட்டுருந்தீங்க நீ கூறினால. நான் உங்கள் நண்பன் உங்களிடமான ஆர்ஜே ஆனந்தே தான். இது வித் பாரத் தமிழகம் 102.3 மனங்கிற முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 9 மணி, விபத் பாரதி தமிழகம் 102.3 இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் காட்டிலே உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பின்தொடர்ந்து மந்திரவாதி வந்திருக்கிறான் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள ஆந்தை போலவும் கூகை போலவும் கத்தி பார்க்கிறார்கள். இந்த நாடகம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னால் ஆந்தை போல சிறப்பாக கத்த முடிகிறதா என்பதை அவர் கத்தி காமிக்கும் பொழுது அது அப்படியே ஆந்தை போலவே இருக்கிறது என்று சேந்தன் அமுதனும் அதற்கு ஆமோதித்தான். அவன் வினவுகிறான், எப்படி இதை கற்றுக்கொண்டாய் என்று கேட்டபொழுது, மந்திரவாதி ஒருவனிடம் கற்றுக்கொண்டேன். மந்திரம் பலிப்பதற்கு இப்படி ஆந்தை போல கத்த தெரிந்திருக்க வேண்டுமா? உனக்கு மந்திர வித்தை கூட தெரியுமா என்ன? ஏதோ கொஞ்சம் தெரியும். என்னுடைய மந்திர சக்தியை பரீட்சித்து பார்க்கிறாயா? எப்படி பரீட்சிக்கிறது? இப்பொழுது நாம் பேசுவதையெல்லாம் நமக்கு பக்கத்தில் ஒருவன் மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். நீ வேண்டுமானால் தேடிப்பாரேன். இவ்விதம் பூங்குழலி கூறி வாய் மூடுவதற்குள்ளே காட்டில் சலசலப்பு சத்தம் கேட்டது. மந்திரவாதி ரவிதாசன் மறைந்திருந்து வெறியே வந்தான் என்று சிரித்துக் கொண்டே வந்தான்.
1: பெண்ணே, அவடியா சமாச்சாரம்? உனக்கு தந்திரம்தான் தெரியும் என்று நினைத்தேன். மந்திரம் கூட தெரியுமா
0: என்று கேட்டான். அட பாதகா, நீதானா?
1: பெண்ணே, நான் யார் என்று உனக்கு தெரியுமா?
0: இலங்கையில் இளவரசரை கொல்ல பார்த்தவன் நீ. அது உன்னால் முடியவில்லை. ஆகையால் நடுக்கடலில் மந்திரம் போட்டு சுழற்காற்றை வரவழைத்து இளவரசரையும் அவருடைய சிநேகிதனையும் மூழ்கடித்து விட்டாய்.
1: அவர்கள் மூழ்கியது உனக்கு எப்படி நிச்சயமாக தெரியும்? நீ பார்த்தாயா?
0: இரண்டு பேருடைய உடல்களும் கரையில் வந்து ஒதுங்கின. பூதத்தீவிலே குழி தோண்டி அவர்களை புதைத்து விட்டு வந்தேன். துரோகி, உன் மந்திரத்தில் இடிவிட.
1: பெண்ணே, என்னை ஏமாற்ற பார்க்காதே. என்னுடைய மந்திரத்திற்கு பதில் மந்திரம் போட்டு நீ அவர்களை உயிர் படைக்க செய்யவில்லையா?
0: ஐயோ, அது எப்படி உனக்கு தெரிந்தது?
1: இந்த ரவிதாசனுக்கு புறக்கண்ணை தவிர அகக்கண்ணும் உண்டு. 100 காத தூரத்தில் நடப்பதையும் என்னுடைய மந்திர சக்தியினால் தெரிந்து கொள்வேன்.
0: அப்படியானால் என்னை எதற்காக கேட்கிறாய்?
1: உன்னை பரிசோதிப்பதற்காக கேட்கிறேன். அவர்களை எங்கே ஒளித்து வைத்திருக்கிறாய் என்பதை சொல்லிவிடு. இல்லாவிட்டால் உங்கள் இருவரையும் இங்கேயே எரித்து சாம்பலாக்கி விடுவேன்
0: என்றான் ரவிதாசன். அவனுடைய புறக்கண்கள் அந்த சமயம் நெருப்பு தணல்களைப் போல அனல் வீசி ஜொலித்தன.
1: என்ன, உண்மையை சொல்லுகிறாயா மாட்டாயா? ஓம் ஹ்ரீம் ஹ்ராம் வஷக், இதோ என் மந்திரத்தின் சக்தியை காட்டப் போகிறேன்.
0: பூங்குழலி பயத்தினால் நடுநடுங்கி சேந்தன் அமுதனை கெட்டியாக பிடித்துக் கொண்டாள். அவனிடம் மெல்லிய குரலில், நான் இப்போது ஓடப்போகிறேன், நீ அவனை தடுத்து நிறுத்திப்பார் என்றாள். மந்திரவாதியை பார்த்து உரத்த குரலில்,
2: என்னை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர்கள் இருக்கும் இடத்தை காட்டிவிடுகிறேன் என்று கூறினாள். என்னுடன் வா, காட்டுகிறேன்
0: என்று சொல்லிவிட்டு பாழடைந்த மண்டபத்துக்கு நேர்மாறான திசையை நோக்கி நடந்தாள். மந்திரவாதி அவளை பின்தொடர பார்த்தான். சேந்தன் அமுதன் பின்னாலிருந்து அவனை பிடித்து நிறுத்த முயன்றான். பூங்குழலி ஓடத் தொடங்கினாள். மந்திரவாதி சேந்தன் அமுதனை ஒரே தள்ளாக தலைகுப்புற தள்ளிவிட்டு பூங்குழலியை தொடர்ந்து ஓடினான். பூங்குழலி மானைப் போல விரைந்து பாய்ந்து ஓடினாள். மந்திரவாதி மானை துரத்தும் வேடனைப் போல அவளை பிடிக்க ஓடினான். ஆனால் அவளை பிடிப்பது எளிதில் முடிகிற காரியமா இல்லை? மந்திரவாதி அவளை துரத்துவதை விட்டு நின்றுவிடலாமா என்று எண்ணிய போது பூங்குழலியும் களைத்து போனவளைப் போல நின்றாள். மந்திரவாதி மறுபடியும் அவளை துரத்தினான். இருவருக்கும் பின்னால் சேந்தன் அமுதனும் தட்டு தடுமாறி விழுந்தடித்து ஓடி வந்து கொண்டிருந்தான். ஓடும்போது மறைந்த மண்டபத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு எச்சரிக்கை செய்யலாமா என்று அவன் அடிக்கடி நினைத்தான். அதே சமயத்தில் பூங்குழலியை மந்திரவாதியிடம் தனியாக விட்டுவிட்டு போகவும் அவனுக்கு மனம் வரவில்லை. பூங்குழலி ஒரு மேட்டின் மீது ஏறி நின்றாள். அங்கே சற்று காத்திருந்ததோடு அல்லாமல் திரும்பி பார்த்து மந்திரவாதியை கைதட்டி அழைத்தாள். மந்திரவாதி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அவள் அருகில் போய் நின்றான். அவளை கெட்டியாக பிடித்து கொண்டு அவள் கன்னத்தில் 4 அறை கொடுக்க வேண்டும் என்று அவன் எண்ணிய சமயத்தில் பூங்குழலி, அதோ பார் என் காதலர்களை என்றாள். அவள் சுட்டிக்காட்டிய திசையை மந்திரவாதி பார்த்தான். முன்னொரு தடவை வந்தியத்தேவன் கண்ட காட்சியை அவனும் கண்டான். சதுப்பு நிலத்தில் ஆங்காங்கு தீப்பிழம்புகள் குப் குப் என்று தோன்றுவதும் கப் கப் என்று மறைவதுமாயிருந்தன. ரவிதாசனுக்கு அந்த பயங்கர தோற்றத்தின் காரணம் என்னவென்று தெரியும் என்றாலும் அந்த சமயம் அவனுக்கு ரோமம் சிலிர்த்தது.
2: மந்திரவாதி, உனக்கு மந்திரம் தெரியும் என்றால் இந்த

0: கொள்ளிவாய் பிசாசுகளை ஓட்டுவதற்கு ஒரு மந்திரம் போடு பார்க்கலாம். இவை என்னை பாடாய்ப்படுத்தி வைக்கின்றன என்றாள். ரவிதாசனுக்கு அளவில்லாத கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது.
1: பெண்ணே, என்னை ஏமாற்றலாம் என்று பார்க்கிறாயா
0: என்று கர்ஜித்தான். உன்னை எதற்காக நான் ஏமாற்ற வேண்டும்?
1: இளவரசரும் வல்லரையவனும் இருக்கும் இடத்தை காட்டுகிறேன் என்று சொல்லி நீ என்னை இழுத்தடிக்கவில்லையா?
0: அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நான் சொன்னதை நீ நம்பவில்லை. வேறு என்ன செய்யட்டும்?
1: இளவரசர் இறந்தது உண்மைதானா? ஆணையிட்டு சொல்வாயா?
0: ஆணை எதற்கு? இதோ ஆகாசத்தை பார். ரவிதாசன் வானத்தை நோக்கினான். வால் நட்சத்திரம் தெரிந்தது. வால் நட்சத்திரம் தோன்றினால் அரசகுலத்தில் மரணம் என்று உனக்கு தெரியாதா? அப்படியே நடந்து விட்டது என்றாள் பூங்குழலி.
1: பெண்ணே, அப்படியானால் உன் கையில் உள்ள கெண்டியை இப்படி கொடு. அதில் ஏதாவது மிச்சம் இருக்கிறதா? உன்னோடு ஓடி வந்ததில் எனக்கு தாகம் எடுத்து விட்டது.
0: பூங்குழலி திடீரென்று மறுபடி ஓட்டம் பிடித்தாள். மேட்டிலிருந்து தாவி குதித்து இறங்கி கொள்ளிவாய் பிசாசுகள் தோண்டி மறைந்த சதுப்பு நில பரப்பை நோக்கி ஓடினாள். ரவிதாசன் ஆத்திரத்தினால் அறிவை இழந்தான். பூங்குழலியை பிடித்து அவளுடைய கருத்தை நெரித்து கொன்றுவிட வேண்டும் என்று வெறியை அடைந்தான். தலைகால் தெரியாமல் அவளை பின்தொடர்ந்து ஓடினான். சிறிது தூரம் ஓடிய பிறகு பூங்குழலி சட்டென்று கொஞ்சம் குனிந்து நாலைந்தடி ஒரு புறமாக நகர்ந்து கொண்டாள். அதிக வேகமாக அவளை துரத்தி வந்த ரவிதாசனால் அவள் நின்ற இடத்தில் நிற்க முடியவில்லை. அவளுக்கு அப்பால் சில அடி தூரம் வரையில் சென்று நின்றான். திரும்பி அவளை பிடிப்பதற்காக பாய பார்த்தான். ஆனால் முடியவில்லை. கால்களுக்கு திடீரென்று என்ன நேர்ந்து விட்டது? இவை ஏன் இப்போது நகரவில்லை? அவை ஏன் சில்லிட்டு இருக்கின்றன? இது என்ன, உள்ளங்காலிலிருந்து சில்லிப்பு மேலே மேலே வந்து கொண்டிருக்கிறதே? இல்லை இல்லை, கால்கள் அல்லவா கீழே போய்க் கொண்டிருக்கின்றன, கீழே கீழே போய்க் கொண்டிருக்கின்றன. ரவிதாசன் குனிந்து பார்த்தான். ஆம், அவனுடைய கால்கள் கீழே புதை சேற்றில் அமிழ்ந்து கொண்டிருப்பதைக் கண்டான். ஒவ்வொரு அணுவாக, ஒவ்வொரு அங்குலமாக அவன் கால்கள் கீழே சேற்றில் மெதுவாக புதைந்து கொண்டிருந்தன. ரவிதாசன் தன்னுடைய அபாய நிலையை உணர்ந்தான். சேற்றிலிருந்து வெளிவர முயன்றான். கால்களை உதறி எடுக்க பிரயத்தனம் செய்தான். அவனுடைய பிரயத்தனம் பலன் தரவில்லை. கீழே சேற்றுக்கடையில் ஏதோ ஒரு பூதம் இருந்து அவனை பற்றி இழுப்பது போல தோன்றியது. பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள்.
2: மந்திரவாதி, என்ன விழிக்கிறாய்? பூதத்தின் வாயில் அகப்பட்டுக் கொண்டாயா? மந்திரம் போட்டு பார்ப்பதுதானே என்றாள்.
0: மந்திரவாதி ஒரு பக்கம் பீதியினாலும் மறுபக்கம் கோபத்தினாலும் நடுநடுங்கினான்.
1: அடி பாவி, உன் வேலையா இது
0: என்று கையை நெரித்தான்.
2: என் கழுத்தை பிடித்து நெரிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயல்லவா?
0: அதற்கு பதிலாக கையை நெரித்துக்கொள் என்றாள். ரவிதாசன் கோபத்தை அடக்கிக் கொண்டு,
1: பெண்ணே, சத்தியமாக சொல்லுகிறேன், உன்னை நான் ஒன்றும் செய்யவில்லை. சற்று கை கொடுத்து என்னை கரையில தூக்கிவிடு என்றான்.
0: பூங்குழலி என்று சிரித்தாள்.
2: உன்னை கரையேற்றிவிட என்னால் ஆகாது. உன் மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட பேய் பிசாசுகளையெல்லாம் கூப்பிடு என்றாள்.
0: ரவிதாசன் இதற்குள் தொடை வரையில் சேற்றில் புதைந்து போயிருந்தான். அவன் முகத்தை பார்க்க பயங்கரமாயிருந்தது. அவனுடைய கண்கள் கொள்ளிக்கட்டைகள் போல சிவப்பு தணல் ஒளியை வீசின. கைகளை நீட்டி புதை சேற்றுக்கு அப்பால் இருந்த கரையை பற்றினான். அங்கே நீண்டு வளர்ந்திருந்த கோரைப் புற்களின் அடிப்பகுதியை பிடித்துக் கொண்டான். மறுபடியும் சேற்றில் இருந்து வெளிவர பிரயத்தனம் செய்தான். ஆனால் புதைந்திருந்த கால்களை அசைக்கவும் முடியவில்லை.
1: பெண்ணே, பெண்ணே, உனக்கு புண்ணியம் உண்டு, என்னை காப்பாற்று
0: என்று ஓலமிட்டான். இதற்குள்ளே அங்கே சேந்தன் அமுதன் வந்து சேர்ந்தான். ரவிதாசனுடைய நிலைமை என்னவென்பதை அவன் ஒரு நொடியில் அறிந்து கொண்டான். அவனுடைய கண்களில் இரக்கத்தின் அறிகுறி புலப்பட்டது. பூங்குழலி அவனை பார்த்து, வா போகலாம் என்றாள்.
2: ஐயோ, இவனை இப்படி விட்டுவிட்டா போகிறது? ஏன், சேற்றில் இவன் முழுவதும் புதைகிற வரையில் இருந்து பார்க்க வேண்டும் என்கிறாயா?
0: இல்லை இல்லை, இவனை இப்படியே விட்டுவிட்டு போனால் வாழ்நாளெல்லாம் கனவு காணுவேன். இவனை கரையேற்றுவிட்டு போகலாமே.
2: அதான், இவன் என்னை கழுத்தை நெரித்து கொல்ல நினைத்தான்.
0: அவனுடைய பாவத்துக்கு கடவுள் அவனை தண்டிப்பார். நாம் காப்பாற்றி விட்டு போகலாம்.
2: அப்படியானால் உன் மேல் துண்டை கொடு என்றாள் பூங்குழலி.
0: அமுதன் தன் மேல் துண்டை கொடுத்தான். அதன் ஒரு முனையை புதை சேற்று குழிக்கு அருகில் இருந்த ஒரு புதரின் அடிப்பகுதியில் பூங்குழலி கட்டினாள். இன்னொரு முனையை ரவிதாசனிடம் கொடுத்தாள்.
2: மந்திரவாதி, இதோ பார், இந்த துண்டின் முனையை பிடித்துக் கொண்டிரு. அதிகம் பலம் கொண்டு இழுத்தால் புதர் வேரோடு வந்துவிடும். ஆகையால் மெல்ல பிடித்துக் கொண்டிரு. நீயாக கரையேற முயலாதே. பொழுது விடிந்ததும் யாராவது இந்த பக்கம் வருவார்கள், அவர்கள் உன்னை கரையேற்றுவார்கள் என்றாள்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: நாடகத்தில் மாமல்ல சக்கரவர்த்தியா வேஷம் போட்டு நடிப்பவர்

நம் நண்பராய் இருந்தாலும் அந்த தருணத்துல அதை மறந்து அவரை சக்கரவர்த்தியாகவே பார்க்கிறோம். கற்பனையில இது ஒரு கூறு. இன்னொன்னு, நடைமுறையில ஏற்க முடியாத சில அம்சங்களை பார்வையாளர்கள் வலிந்து ஏத்துக்கிட்டு அவற்றோட இணைவது. பொழுதுபோக்கு காரணங்களால நம்பிக்கையின்மைய சற்று தள்ளி வைப்பத வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் என்கிற தொடர் குறிப்பிடுது. இந்த நெடுங்கதையில கொள்ளிவாய் பிசாசு நாடகத்தை பார்த்த வந்தியத்தேவனுக்கும் ரவிதாசனுக்கும் சற்று பீதியை தந்தாலும் இந்த தோற்றத்துக்கும் கற்பனைக்கும் தொடர்பு இல்லைங்கிறது தெரியும். நடுக்கடல்ல சுழற்காற்றை உருவாக்க வல்ல சக்தி தனக்கு இல்லைங்கிறது ரவிதாசனுக்கே தெரியும். ஆனா இந்த மாதிரி பூச்சாண்டி காட்டினாலும் ஆண்டு போன வீரபாண்டியரை மீட்கிற சக்தி ஏமந்திரத்துக்கு கூட கிடையாதுன்னு சப்பக்கட்டு கட்டுறதும் அந்த மந்திரவாதிக்கு கைவந்த கலைதான். பகைமைங்கிறதே ஒருவர் தன்னிடம் இருக்கிற தீய குணங்களை ஒப்புக்கொள்ளாமல் அவை பிறரிடம் இருப்பதாக கொண்டு தன்னைத்தாமே ஏமாற்றிக் கொள்ற பாவனை தான்னு

0: கிடையாதுன்னு செப்பக்கட்டு கட்டுறதும் அந்த மந்திரவாதிக்கு கை வந்த கலை தான். பகைமைங்கிறது ஒருவர் தன்னிடம் இருக்கிற தீய குணங்களை ஒப்புக்கொள்ளாமல் அவை பிறரிடம் இருப்பதாக கொண்டு தன்னைத்தாமே ஏமாற்றி கொள்ற பாவனை தான்னு கணிச்சிருக்காங்க உளவியலார். ரவிதாசனை புதைச்சேற்றில தள்ளி இருந்தா அது கொலையாகும். பூங்குழலியை துரத்தி பிடிக்க வந்தவன் வெறியுடன் இருந்ததால தானாகவே இதுல விழுந்துட்டான். குரூர எண்ணம் படைச்சவன் மந்திரவாதி, அதனால அவன் மேல எரிச்சல், அதன் விளைவு நிதானம் இழம். இப்ப சில குறிப்புகள். அங்குலம், நமது தொன்மையான அளவை முறைகள் 4, எண்ணல், எடுத்தல் அதாவது நிறுத்தல், நுகத்தல், நீட்டல். இவற்றில நீட்டல் அளவை அலகு முறையின் அடிப்படை 1 அடி, இது 12 அங்குலம் கொண்டது. அங்குலி இதன் பொருள் விரல். 5 விரல்கள்ல அங்குஷ்டம் என்பது கட்டை விரல். சராசரியா கட்டை விரலின் அகலம் 1 அங்குலம் அதாவது 2.54 சென்டிமீட்டர். கோடிக்கரை புதை சேற்றின் பயங்கரத்தை இங்க 3வது தடவையா பாக்குறோம். முதன் முதல்ல மான்குட்டிய காப்பாத்தினா, விடுதலை ஆனதும் ஒடியே போயிடுச்சு அந்த மான்குட்டி. ஒட்டிக்கிட்ட சேத்தை பத்தி மிருகங்களுக்கு கவலை இல்லை. அடுத்து வந்தியத்தேவன் சிக்கிக்கிட்டான். அவனை இழுத்து கரையில விட்டதும் கவலைப்பட்டது சேற்றை பத்தி. கடலுக்கு போய் கழுவிக்க பூங்குழலியின் உதவி தேவைப்பட்டது. இப்ப மந்திரவாதி அந்த தருணத்துல சேந்தனமுதன் வந்து சேர்ந்தான், இல்லாட்டி அப்படியே விட்டுட்டு போயிருப்பான்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு
3: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
2: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
3: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
2: 9499933239, 8667672292.
3: மின்னஞ்சல் முகவரி
2: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.

நேரம் 9:05 ஆயிட்டு இருக்கு. மீண்டும் ஒரு முறை தமிழ் உறவுகளுக்கும் வித் பார் தமிழகம் 102.3 நேரலுக்கும் இந்த மேன்மையான இரவு பொழுதுல இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைகானத்தில் இந்த நேரத்துக்கான இதமான பாடலால் தான் கேட்டு ரசிக்க போகிறோம் வித் பார் தமிழகம் 102.3. அந்த வரிசையில் முதல் பாடலாக புதுப்பாட்டு புதுப்பாட்டு படத்துல எப்பவுமே இந்த மாதிரி பாடலாம் கேட்கும்போது நமக்கு ஒரு புதுசாக கேட்குற மாதிரியே தான் இருக்கும். சில பேர்கிட்ட நம்ம நீண்ட நாள் நெருங்கி பழகிட்டோம்னு வச்சிங்களேன், அதுக்கு பின்னாடி ஓ இதுக்காக தான் நம்ம சந்திச்சிருப்போமோ, இதுக்காக தான் நம்ம பார்த்துருப்போமோ, ஓ இதுக்காக தான் அந்த இடத்துல அப்படி ஒரு கேள்வி வந்துச்சோ, அவங்க அதனால தான் நம்ம அந்த நம்பர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்தாங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஏதாவது பாசிட்டிவாக வேணும்னா எல்லாத்தையும் ஒன்று கனெக்ட் பண்ணிட்டுருவோம். அதே நெகட்டிவாக வேணும்னா அதுதான் காரணம் அந்த இடத்துக்கு நான் போயிடக்கூடாதியா அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் இந்த பாட்டு ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவாக வரக்கூடிய ஒரு பாட்டு தான். புதுப்பாட்டு படத்துலேருந்து நேற்று ஒருத்தரை பார்த்தோம், இளையராஜா மற்றும் சித்ரா இவங்களுடைய குரலில், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜாவுடைய இசையில் முதல் பாடலாக திரைகாணத்தில் இந்த நேரத்தில் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க தொடர்ந்து இந்த மாதிரி பாடலாக இந்த நேரத்தில் கேட்டு ரசிப்போம். வித் பார் தமிழ் 102.3 மனங்கிற முழுமையான டம் டம் கொண்டாட்டம்.

பழக்கமான பாடல் கேட்டு முடித்தோம். கேட்டுருக்கோம் திரைக்கானம். அந்த பாட்டை கேட்கும்போதே நமக்கு வந்து அந்த வைப்பு வைப்புன்னு இப்போ சொல்லணும்னா அப்படி ஒரு வைப்பில் இருந்திருக்கும் அந்த பாட்டு. திரைக்கானத்தில் அடுத்த பாடலாக வரக்கூடிய பாட்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் அப்படின்னும்போது பண்ணோம்னா நம்ம வந்து இந்த குரூப் டான்ஸ் அப்படின்றது நமக்கு நல்லாவே வரும். கொஞ்சம் கரகரகரகன்னு நம்ம டான்ஸ் ஆடணும்னு வச்சிங்களேன், எல்லோரோடையும் சேர்ந்து அப்படியே ஜாலியாக ஆட்டம் போடும்போது சும்மா நமக்கு வர நாலு ஸ்டெப்பு போட்டுருவோம், நமக்கே ஒரு இது ஆடணும்னு தோணும். ஏதோ தனியாக ஆட சொன்னாங்கன்னா வந்து டான்ஸ் ஆட நமக்கு எதுக்குப்பா, இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அப்படி வந்து பாடல்களும் வந்து சில பாட்டை நம்ம வந்து தனியாக கேட்டாலும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த பாட்டை அதே நம்ம நண்பர்களோட சேர்ந்து இருக்கும்போது இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டோன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதில் வரக்கூடிய அந்த பிஜிஎம் ஹம்மிங், அதில் வர இந்த சீன்ஸு வரிகள் அப்படி வரக்கூடிய அந்த ஆரம்பிக்கும் போதே அப்படி வந்து நிலா அது வானத்து மேலே செதும் செதும் அந்த பிஜிஎம் கேட்கும்போது ஆஹா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அப்படி ஒரு நண்பர்கள்லாம் சேர்ந்து இருக்கும்

போது நமக்கு வந்து ஒரு ஒரு கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மூமெண்ட் எதிரிச்சு டான்ஸ் போட்டுருவோம். அப்படி ஒரு பாடல் தான் நேரத்தில் வந்துட்டு இருக்கு. கேட்டுட்டாங்க, தொடர்ந்து கேட்போம். நாயகன் படத்துலேருந்து இளையராஜா மற்றும் குழுவினர் குரலில் அவருடைய வரிகளில் அவருடைய இசையிலையும் பாடல் வந்துட்டுருக்கு. நாயகன் படத்துலேருந்து நிலாது வானத்து மேலே தஜும் தஜும். கேட்டுட்டாங்க, தொடர்ந்து பேசலாம்.

போட்டுடுறா போட்டுடுறா அடிக்கிற வெயிலுக்கு அப்படி நாலு குழு குழுன்னு நாலு பாட்டை போட்டுடுப்பான்ற மாதிரி ஒரு பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் 9:27 ஆகிட்டுருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 திரைக்கோணத்தில். இந்த நேரத்துக்கு ஏற்ற பாடல்கள் அப்படி ஒரு வைப்பான பாடலை தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அதில் அடுத்த பாடலாக கேட்க போகிற பாட்டு வந்து எப்பவுமே ரெட்ரோ அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபேஸ்புக்கு நிறைய ஆப்லலாம் பார்ப்போம், இன்ஸ்டாவிலலாம் in 1996 நவ் ஐ எம் ஹவ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் இருக்கிற ஃபோட்டோ, அதே ஃபோட்டோவை நம்ம பக்கத்தில் உட்காந்து பார்க்கும்போது சின்ன தாயவள் அப்படின்ற பேக்ரவுண்ட், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு பார்த்துருப்போம் இல்லையா. அப்படி ரெட்ரோ அப்படின்றது ரொம்ப அழகான விஷயம். அப்படி இந்த பாட்டில் பார்க்கக்கூடிய குறிப்பாக 90களில் இருக்கிற நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். வந்து ஒரு சைக்கிள், அந்த சைக்கிள் கேரியரில் தம்பதிகள், புதுமண தம்பதிகள், இல்லை வந்து இப்போ வயசானவங்களாக இருக்கலாம், கப்புள்ஸ், அவங்க வந்து அந்த சைக்கிளில் பின்னாடி கேரியரில் உட்காந்துட்டு அப்படி போகும்போது அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி தான் அந்த சைக்கிளில் போய் கிடைக்கிறீங்கன்னு பெல் அடிச்சுட்டு ஆரம்பிக்கும் போது அதுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணணுன்னா சைக்கிள் அப்படி தொட்டு கும்பிட்டு அப்பா சாமி நமக்கு எங்கே மிதிக்கிறது அப்படின்ற ஃபீல்லாம் இருக்கும். அதனால் பார்க்கும்போது அவ்வளோ அழகான ஒரு ரொமான்டிக்கான பாட்டு தான். எஸ் பி பாலசுப்ரமணியோட சித்ரா இவங்களுடைய குரலில், அண்ணாமலை படத்துலேருந்து தேவா அவருடைய இசையில் பாடல் வந்துட்டு கேட்டுடுவாங்க. தொடர்ந்து பேசலாம் வைரமுத்து அவருடைய வரிகள். அது வித் பாரதி தமிழகம் 102.3 மனங்கிற முழுமையான அட்டம் கொண்டாட்டம்.

9:32 ஆயிட்டிருக்கு. துள்ளலான பாடல்கள் கேட்டு வச்சிட்ருக்கோம். திரைக்காணத்தில் விபத் பாரதி தமிழகம் 102.3 அடுத்த பாடலாக ப்ளே ஆக போகிற பாட்டு வந்து, இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து எல்லா பாட்டுமே துள்ளலான டான்ஸ் ஆடக்கூடிய பாடல்கள் தான். அந்த மாதிரி இந்த பாடல்கள்லாம் நம்ம வந்து ட்ராவல் பயணம் பண்ணும்போது இந்த மாதிரி பாடல்கள்லாம் நம்ம கேட்கும்பொழுது அது நமக்கு என்னமோ ஸ்லோவாக போனாலும் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா வந்து இப்போ பார்த்திங்கன்னா என்னடா இது ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க, மணி இங்கேயே 5:00 எப்போ போய் பஸ்ஸை பிடிச்சி ஏறி வீட்டுக்கு போய் பசம் போகலாமா இங்கே இருந்துடலாமா அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு ஃபீல் வரும் பார்த்திங்களா சில டைமில். அப்படி போகிற நேரங்களில் வந்து இந்த மாதிரி பாடலெல்லாம் பஸ்ஸில் ப்ளே ஆச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த பயணம் தூரம் போகிற தூரம் தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு ஒரு எனர்ஜி கொடுத்துருவோம் பாட்டு. அப்படி ஒரு பாடல் தான் கேப்டன் பிரபாகரன் படத்துலேருந்து ஆட்டமா தேரோட்டமா பாட்டு. சொன்னால் தான் அவங்களுடைய குரலில் பிரைஸ் உடன் வரிக்கல இளையராஜா இசையில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுருவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
1: கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 திரைகானம். திரைகானத்தில் இந்த நேரத்துக்கு ஏற்ற துள்ளலான பாடல்களை தான் கேட்டுருச்சிட்ருக்கோம். அந்த வயசில் அடுத்த பாடலாக வந்து எப்பவுமே வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட மாட்டோம். சில விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுருப்போம் இல்லையா. அப்படி அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு ஆறுதல் தேடணும்னா அப்படி இந்த மாதிரி பாடலில் கேட்கும்பொழுது, இந்த பாட்டை கேட்கும்போது ஏதோ பண்ணுது, என்ன அறியாமல் எனக்கு அழுக வருது, ஹூ இஸ் லிசனிங் இன் 2026 அப்படிலாம் சொல்லி இந்த யூடியூப்பில் வந்து இந்த பாடலை வந்து நம்ம கேட்கும்பொழுது, இப்போ தான் இந்த பாட்டு கேட்டேன், மறுபடியும் இந்த பாட்டு கேட்குறேன், எத்தனை தாட்டி கேட்டாலும் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது, இப்படியாப்பட்ட கமெண்ட்ஸ்லாம், என்ன மியூசிக், என்ன இசை, இது மாதிரி பாடல்கள் இப்போதெல்லாம் வருமா அப்படிலாம் ஒரு கேள்விக்குறிலாம் போட்டு கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு பாட்டு இருக்குது பார்த்திங்களா. அப்படி நம்மளுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்னோண்டு ஒரு வழிகளுக்கு ஆறுதல் அப்படின்னா இந்த மாதிரி பாடலை சொல்லலாம். அப்படி ஒரு பாட்டு தான் எஸ்பி பாலசுப்ரமணியோட குரலில் தெய்வ வாக்கு படத்திலிருந்து ஒரு பாட்டாலே சொல்லி அடித்தேன். பாட்டு கங்கையம்மனோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் வந்துட்டு இருக்கு. அது ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெருக்கூத்து பார்க்கும்பொழுது அந்த மக்கள்லாம் அப்படியே அதாவது அப்படியே எப்படி அந்த இப்போ மியூசிக் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி போதுமோ அந்த மாதிரி நம்மளுடைய அந்த ஒரு ஃபீலிங்ஸ்க்கு பார்த்திங்களா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து போய் தொடும். அப்படி ஒரு பாடல் தான் கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

அப்படின்ற மாதிரி நம்ம அந்த பாட்டை கேட்டு ரசிச்சிருப்போம். கேட்டு ரசிச்சு அந்த நேரம் 9:45 ஆகிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கோம் இந்த நேரத்தில் விவித் பாரதி தமிழ் 102.3 திரைக்கானத்தில் இந்த நேரத்துக்கான துள்ளான பாடத்தை தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்த பாடலாம் வந்து கேட்கக்கூடிய பாட்டு வந்து வால்டர் வெற்றிவேல் படத்துலேருந்து மனோ மற்றும் எஸ் ஷானகி உங்களோட குரலில் அந்த பாட்டு தானே அப்படின்றீங்களே அதே பாட்டு தான். அந்த பாட்டை பார்க்கும்போது இந்த டான்ஸ் ஸ்டெப்லாம் நமக்கு அப்படி இருக்கும். அது இந்த ஜீப்புக்கு நடுவில் அந்த ஹீரோ டபுக்குன்னு ஒரு துள்ளி குதித்து ஒரு ஸ்டெப்பு போடுவார் பாருங்கள். அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம அப்படி பார்க்கும்போது மனசுக்குள்ளேயே நம்மளே துள்ளி குதிக்கிற மாதிரி இருக்கும். நிஜத்தில் இருந்தாலும் அது பார்க்கும்போது அப்படி ஒரு துள்ளலாம் இருக்கும். அப்படி ஒரு பாடுறது தான் வாலி அவருடைய வரிகளை இளையராஜா அவருடைய இசையில் வாடர் வெற்றி ஏற்படுத்துலேருந்து வந்துட்டுருக்கு. கேட்டுட்டு அங்கே தொடர்ந்து பேசுவோம். வித் பாரதி தமிழ் FM 102.3 திரைக்கானம்.

ஒன்பது மணி 51 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் திரைக்காணத்தில். திரைக்காணத்தில் அடுத்த பாடலாக பிரியங்கா பாடலேருந்து பாடல் மனு மற்றும் சொன்னலாத் அவங்களுடைய குரலில் இளையராஜாவோட இசையில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. அந்த பாட்டை கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு கொண்டாட்டமாக இப்படி ஒரு ஹோலி பண்டிகை கொண்டுறனா ஒரு இப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக அந்த பாட்டை பார்க்கும்போது இருக்கும். கேட்கும்போது

0: திரிகோணத்தோட நிறைவு பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் 9:58 நோக்கி ஓடிட்டுருக்க அந்த நேரத்தில். திரைக்கானதில் இந்த நேரத்துக்கான தொழிலான பாடலை ப்ளே பண்ணிகிட்டு இருந்தது நான் உங்கள் நண்பன் உள்ளிருவன் ஆர்ஜே ஆனந்தே தான். ஸோ இந்த நேரத்தில் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்ததாக 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் நீங்கள் இந்த நேரத்தில் உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் இந்த நேரத்தில் உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணணும். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிற நோட் பண்ணிக்கிங்க, அப்படியே குறித்து வச்சிங்க. 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஊர், பேர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத தெளிவாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா இந்த நேரத்தில் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் எவ்வளோ பாடல் விருப்பமான பாடல் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக அவ்வளோ பாடல் உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். இது நேரத்தில் கேட்டு ரசிச்சுட்டு இருந்தீங்க திரைக்கானத்தில் பாடல்கள் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தது உங்கள் நண்பன் உங்களிருக்கும் ஆர்ஜே ஆனந்தே தான். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களின் முழுமையை நட்டம் டம் கொண்டாட்டத்தோடு அப்படியே அதை தொடர்ந்து எங்கள் அழைப்புக்கு உங்கள் தேர்வுக்கு போகலாம்.
1: பாட்டுக்கு இதான் டான்னு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

மீண்டும் முதமுறை தமிழ் உறவுகளுக்கும் விவத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மேலம் மெலடியான இரவு பொழுது நேரம் 10:01 நோக்கி ஓடிட்டுருக்கேன். இந்த மெலடியான இரவு பொழுதில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் மீண்டும் மறுமுறை வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் இந்த நேரத்தில் உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கான நேரம் தான் இந்த 1 மணி நேரம். நீங்கள் உங்கள் விருப்பமான பாடலை இந்த நேரத்தில் நம்ம வித் பாரதி தமிழகம் 102.3 கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 9444001023 9444001023 9444001023.

நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் 102-3 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர், 9444-00-1023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஊர், பேர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து மெசேஜ் அனுப்பினீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து எவ்வளோ பாடல்கள் வந்து உங்களுக்காக ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக அவ்வளோ பாடல்கள் வந்து இந்த நேரத்தில் உங்களுக்காக பாட்டு ப்ளே பண்ணுறது உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜே ஆனந்தே தான். ஸோ உங்களுக்காக விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க. 9444-00-1023 9444-00-1023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு விருப்பமான பாடலை இந்த ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பாடல்கள் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக உங்களுக்காக அவ்வளோ பாடலாம் ப்ளே பண்ணுறேன். பாடல் ப்ளே பண்ணிவிட்டு கேட்கக்கூடிய பாடலெல்லாம் நம்மளுடைய நண்பர்கள் கேட்குற பாட்டு தான். அதனால் வந்து என் பாட்டு ஓம் பாட்டு இல்லாமல் எல்லா பாட்டும் நம்ம பாட்டுன்னு கேட்டு ரசிக்கணும்னு நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோளோட முதல் பாடலாக ராஜேஷ் பாரதி 52 பாடல் கேட்டிருக்க. ராஜேஷ் பாரதி கேட்டிருக்க பாட்டு வந்து பொதுவாக வந்து இந்த இசை அப்படின்றது வந்து நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களில் தான் இருக்குது. நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிச்சின்னு வச்சிங்களேன், அவங்க என்ன சொன்னாலுமே நமக்கு வந்து ஹூ அப்படின்னு ஒரு ஜாலியாக இருக்கும். இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி என்ன பேசுனேன் என்ன இதெல்லாம் ஒரு ஜோக்குன்ட்டு இதெல்லாம் சிரிப்பு காய்ச்சினீங்க எதுக்கு தான் சரிங்களா அப்படி பண்ணுவோம். அது பிடிக்கிறதா இருக்குது. அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சிங்களேன், ஒரு கொலுசு கிஃப்ட் பண்ணுறோம்னா அந்த கொலுசை வந்து சத்தம் கேட்கும்பொழுது சலுக்கு சலுக்குன்னு என்ன கொலுசு சத்தம்னு கேட்போம். ஆனால் அந்த கிஃப்ட் பண்ணும்போது அந்த கிஃப்ட் பண்ணவங்க நடந்து போகும்போது நம்ம என்ன நினைப்போம், ஆஹா ஆஹா ஆஹா என்ன ஒரு இசை கொலுசுலேருந்து வருது அப்படிலாம் சொல்லுவோம்ல கவிதையாக. ஸோ அப்படி ஒரு கவித்துவமான படம் தான் திருமதி பழனிசாமி படத்துலேருந்து பாத கொலுசு பாட்டு பாடி வரும் படுறத ராஜேஷ் பாரதி 52 பாடலாக விரும்பி கேட்டிருக்காரு. அநேகமாக கொலுசு கிஃப்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸ்ரீ பாலசுப்ரமணியம் குரலில் இளையராஜா அவருடைய இசையில் தான் இந்த நேரத்தில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் முதல் பாடல் விருப்பமான பாடல் வந்துட்டுருக்கு. வாலி அவர்களுடைய வரிகளில் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் முதல் விருப்பமான பாடலை கேட்டு முடித்தோம். கேட்டு முடித்த அந்த பாடலை அப்படி மனசுக்குள் ஒரு மெலடியான ஃபீலை கொண்டு வந்து சேர்ந்துருக்கோம். அப்படி ஒரு பாடல் விருப்பமான பாடல் கேட்டிருக்கோம். அந்த நேரத்தில் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அடுத்த பாடலாக புழல்லேருந்து மோனிகா பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேரத்துக்கு ஏற்ற ஒரு பாடல் தான். எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனிமையில் இருக்கும்போது சில பாடல்கள் வந்து நம்மளை அப்படியே வந்து எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடும். இங்கேயாவது நம்ம நியூயார்க் போக முடியாது. ஆனால் இங்கே இப்போ நியூயார்க் நகரங்கிற பாட்டை இங்கேருந்து கேட்கலாம்ல, அடரா என்ன கவிதையாகவே வர மாதிரி இருக்குல்ல. இருந்தாலும் அப்படியே ஒரு பாடல் தான் இந்த பாட்டு. பாட்டை கேட்கும்போது நமக்கு வந்து அப்படியே வரி வரியலாக போயிட்டே இருக்கும். ஸோ சூப்பரான பாடல் கேட்டிருக்கிறாங்க மோனிகா. ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துலேருந்து ஏஆர் அம்மனோருடைய குரல்லையும் அவருடைய இசையிலையும் நியூயார்க் நேரம் உறங்கும் நேரம் வாலியோருடைய வரிகளில் மோனிகா அவர்களுக்காகவும் கேட்டிருக்கலாத்துக்கும். இந்த நேரத்தில் நம்ம உறங்கக்கூடிய உறங்க செல்கிற தமிழ் 10 தாண்டா ஆகுது. அதுக்குள்ளே எப்படா உறங்கக்கூடிய உறங்க செல்கிறே அது ஆகுதுரா இப்பெல்லாம் 12:01 அப்படின்றீங்களா. இருந்தாலும் பாட்டு ரொம்ப மெலடியான பாடல் இருந்துகிட்ருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம். வித் பாரதி தமிழகம் 102.3.

10:16 நோக்கி ஓடிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் கேட்டுட்ருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான படம் தான் கேட்டு வச்சுருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த விருப்பமான படலாக கேட்டிருக்கிறாங்க அஸ்வின் திருவரம்பூர்லேருந்து கேட்டிருக்காரு. அஸ்வின் திருவரம்பூர்லேருந்து கேட்டிருக்க பாட்டு வந்து பொதுவாக வந்து நம்மளுடைய நண்பர்கள் ஞாபகம் வரும்போது நண்பர்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இந்த பாட்டு போட்டே தான் ஆகணும். அப்படி ஒரு பாடுறது தான், இல்லை நண்பனுக்கு வாழ்த்து சொல்லும்பொழுது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னாவே இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக வந்து top 3 இருக்கும். அப்படி ஒரு சூப்பரான பாடுறது தான். தளபதி படத்துலேருந்து கட்டுக்குயில மனசுக்குள்ளே எஸ்பி பாலசுப்ரமணியன் மற்றும் கேஜே யேசுதாசுங்களுடைய குரலில் இளையராஜா அவருடைய இசையில் விருப்பமான படலாக விரும்பி கேட்டிருக்காரு. அஸ்வின் அவர்களுக்காகவும் கேட்டிருக்கலாத்துக்காகவும் விருப்ப படல் அந்த நேரத்தில் நம்ம வித் பாரதி தமிழ்ஃபும் 102.3

கேட்டுருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான படலா வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. அடுத்த படலா விருப்பமான படலா விரும்பி கேட்டிருக்காங்க தங்கராஜ். ஆரணிலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. தங்கராஜ் கேட்டிருக்க பாடல் வந்து, பொதுவாக நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு விஷயம் பேசிகிட்டே இருக்கும்போது எல்லாம் ஓகே தான், ஆனால் காரணம் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை முன்னாடி சொன்ன எல்லா விஷயமும் அது என்னான்னு சொல்லிட்டு போயேன். சும்மா ஏதோ சும்மா ஏதோ ஒரு ஹிண்ட்டு கொடுத்தேன், கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த காரணம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் மட்டும் வச்சு விட்டேன்னு வச்சிங்களேன், அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு அதே தான் ஓடிட்டுருக்கோம். என்னவா இருக்கும், எதுக்காக சொல்லியிருப்பாங்க, என்ன காரணம் இருந்தாலும் நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு வேறு சொன்னாங்களே, நம்ம ஒன்றும் அப்படி பண்ணலையே, காலைல எழுந்திரிச்சோம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய போகுது ஆ அப்படின்னு ஏகப்பட்டதை யோசிப்போம்ல. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி நெல் காரணம் சொல்லு அப்படின்ற பாடல் தான் விருப்பமான பாடலாக ஊமை வழிகள் படத்துலேருந்து விரும்பி கேட்டிருக்காரு தங்கராஜ். ஆரணையிலேருந்து அவருக்கு அவங்க கேட்டிருக்காலத்துக்கு முந்தைய நேரத்தில் எஸ் என் சுரேந்தர் மற்றும் பி எஸ் சசிராக்கா இவங்களோட குரலில், அபாவானன் அவருடைய வரிகளில், மனோஜ் கியான் இவங்களுடைய இசை மியூசிக்கில் பாடல் வந்துட்டுருக்கு. ஊமை வழிகள் படத்துலேருந்து விருப்ப பாடல் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

10:22 ஆகிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கோம் வித் பாரதி தமிழ் 102.3 எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான படம் கேட்டு வச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாடலாக விரும்பி கேட்டிருக்காங்க நண்பர் ரூபன் வண்டலூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காரு. ரூபன் கேட்டிருக்க பாட்டு தென்றல் வரும் தேரு படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு, புதிய பறவை பறந்ததே அப்படின்ற பாடல் தான் கேட்டிருக்காங்க. பாடல் சுனலதா அவங்களுடைய குரலில், மூ மேத்தா அவருடைய வரிகளில், இளையராஜா அவருடைய இசையில் பாடல் வந்துட்டுருக்கு. ரூபன் அவர்களுக்காக கேட்டிருக்க எல்லாத்துக்கும் புதிய பறவை பறந்ததே பாடல் தென்றல் வரும் தேரு படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு, உங்கள் மனப்படுற தான் இந்த நேரத்தில் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடலாக சரஸ்வதி பத்மநாதன் மாதவரம் பால்பண்ணையிலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. சரஸ்வதி பத்மநாபன் கேட்டிருக்க பாட்டு வந்து பொதுவாக வந்து நமக்கு பர்த்டே அதாவது கல்யாண நாள் திருமண நாள் இப்படிலாம் பார்க்கும்போது, இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாலலாம் எனக்கு இன்றைக்கி பிறந்த நாளில் என்னுடைய பையனுக்கு பொண்ணுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறுங்கள் நண்பர்களே அப்படிலாம் போடுவோம்ல. ஸோ அப்படி வந்து இங்கே வான்மீகங்களே வாழ்த்து கூப்பிட்ருக்குறாங்க. புதிய வார்ப்புகள் படத்துலேருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகிமனோட குரலில், கண்ணதாசன் அவருடைய வரிகளில், இளையராஜா இசையில், சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம் பால்பண்ணையிலேருந்து விருப்பமான பாடலாக புதிய வார்ப்புகள் படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. வான்மேகங்களே வாழ்த்துங்களேன் கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

10:40 நோக்கி ஓடிட்டு இருக்க இந்த நேரத்தில் கேட்டுருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் விருப்பமான படம் தான் கேட்டு வச்சுட்டு இருக்கோம். விருப்பமான படலில் அடுத்த படலாக திருமழிசையிலேருந்து நாகராஜ், அஸ்வினி, தோஹித், அஸ்விதா, லிலானி இவங்கெல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு குரூப்பாக எல்லார் பேரையும் வாச்சிருப்பா எங்கள் வீட்டில், இல்லைனா எதுக்கு கோச்சிக்கிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நாகராஜ், அஸ்வினி, தோஹித், அஸ்விதா, லிலானி இவங்கெல்லாம் சேர்ந்து திருமழிசையிலேருந்து பாடுற கேட்டிருக்காங்க. கேட்டிருக்க பாட்டு வந்து சிறைச்சாலை படத்துலேருந்து செம்பூவே பூவே. அது ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் வந்து ஓடுற மாதிரியே இருக்கும், அப்படியே ஓடுற மாதிரியே காலையில் எழுந்திரிச்சு ஒரு பனித்துளியில் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு பறவையோ எறும்போ அப்படி ஓடும்போது பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குடு குடுன்னு ஆரம்பிக்கிற மியூசிக்கே ஓடுற மாதிரி இருக்கும், அப்படி ஒரு பாடுற தான் விரும்பி கேட்டிருக்காங்க. சிறைச்சாலை படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இவங்களோட குரலில் இளையராஜா அவரோட இசையில் விருப்பமான படம் வந்துட்டுருக்கு, கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம். அவர் போரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: தி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நெஞ்சோடு கலந்திடு.

நேரம் 4:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நட்ராஜ். இந்த 1 மணி நேரம் நெஞ்சோடு கலந்துடு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். எஸ், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு கொடுத்துருப்பேன், நேயர் விருப்பம் அப்படின்னு சொல்லி. அந்த பதிவுக்கு கீழே நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கமெண்ட் பண்ணலாம். நான் உங்கள் நட்ராஜ் உங்களுக்காக பாடல்கள் கொடுக்க தயாராக இருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா அலிநகரம் எஸ் மகாதேவன் அவர்களுடைய விருப்ப பாடல் தான் கேட்க போகிறோம். மனித

4:06 ஆயிட்டு இருக்கு. நெஞ்சோடு கலந்துடு நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, திருமழிசை அஸ்வினி நாகராஜ் கேட்டிருக்காங்க. போலீஸ்காரன் மகள் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இப்போ இந்த பாடல். பி பி ஸ்ரீனிவாஸ் இஸ் ஜானகி இவங்களுடைய குரல்ல பாடல் இதோ.

4:10 ஆயிட்டிருக்கு. நெஞ்சோடு கலந்துடு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன் கேட்டிருக்காங்க. இரவு பூக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காக இப்போது இந்த பாடல்.

4:15 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேசன், நிஷா, ராகுல், அஸ்விதா இவங்களுக்காக நினைத்ததை முடிப்பவன் படத்திலிருந்து பாடல் இதோ.

நெஞ்சோடு கலந்துடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்கப்போறோம் அப்படின்னா, திருப்பத்தூர் மாவட்டம் பீமகுளம் சிவகுமார், தேவி, விதிஷா, தீபாக்ஷினி, யோகாஸ்ரீ மற்றும் சென்னை ஜோஹோ ஆகியோர் கேட்டிருக்காங்க. சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

4:31 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மதுரா குளத்தூர் பாலு கேட்டிருக்காங்க. முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காக இப்போ இந்த பாடல்.

4:36 ஆயிட்டுருக்கு. நெஞ்சோடு கலந்துடு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஊரப்பாக்கம் ஐடியிலிருந்து கேட்டிருக்காங்க, ஆசை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இப்போது இந்த பாடல்.

4:41 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ் ஹரிஹரன், ஸ்ரீராம் சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவங்க எல்லோருக்கும்.

4:47 ஆகிட்டுருக்கு நிகழ்ச்சியில். அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, டிசி ராஜேஷ், ராகம்மாள், உத்திரமேரூர் ஆசிரியர் நகர், ராம்குமார், லட்சுமி, சஞ்சய், மோனிகா, ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, ஷோபியா, சைதை, ஜோதியம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர், பூரம், உமாபிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், ஸ்ரீரணிபுரம், அனிதா, சாமுவேல், செஞ்சி கப்பை, ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, பொழிச்சலூர், பர்வதவர்தினி, இவங்க எல்லோருக்காகவும் உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து விழியே கதை எழுது திரைப்பாடல் இதோ.

நேரம் 4:53 ஆயிட்டிருக்கு. நெஞ்சோடு கலந்துடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி கேட்டிருக்காங்க. காலங்களில் அவள் வசந்தம் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காக இப்போது இந்த பாடல்.

4:57 ஆயிட்டு இருக்கு. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, சூரியமூர்த்தி கோவூர்ல இருந்து கேட்டிருக்காங்க, முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது மங்களநாதம். இன்றைய மங்களநாதம் நிகழ்ச்சியில் பி ஸ்ரீனிவாசன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். ஐயம்பேட்டை ஜி சந்திரசேகர் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது காப்பதுவே என்று தொடங்கும் தஞ்சை சிவானந்த பிள்ளை இயற்றியது ஆனந்த பைரவி ராகம் ரூபகதாளம்.

நேரம் 5:09. அருள்மொழி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மங்களநாதம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ஸ்வரராக சுதாரச என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது சங்கராபரணம் ராகம் ஆதிதாளம்.

நேரம் 5:27. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மங்களநாதம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது நாராயணாய நமோ என்று தொடங்கும் நாராயண

நேரம் 5:32. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது மங்களநாதம். இன்றைய மங்களநாதம் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் பி ஸ்ரீனிவாசன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டோம். ஐயம்பேட்டை ஜி சந்திரசேகர் அவர்கள் தவில். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் தெய்வீக ராகம்.